நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948, சிராவண மாதம் 30 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057,

ஆவணி மாதம் 4 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை. இனி செஞ்சு காம்போஜி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: இதுவரை செஞ்சு காம்போஜி ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள்.
1: குறளமுதம் நடுவுநிலைமை 12 அதிகாரம் முதல் குறட்பா.

பகைவர், நண்பர், அயலார் என்னும் வேறுபாடின்றி எல்லோரிடத்தும் முறைமை தவறாது நடந்தால் அந்நடுவு நிலைமை என்னும் ஓர் அறமே நன்மையைத் தரும்.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகும். 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை. இதில் கேள்வி நேரம் தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி, சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும். 8:00 இதயராகும். 8

50க்கு சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். ஒன்பது மணிக்கு திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் பணத்தை கையாளும் முறைகள். பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்களுடன் நேரலை. 10 மணிக்கு உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30க்கு டெல்லியில் நடைபெறும் உலக பூப்பந்தாட்ட போட்டிகள் குறித்த அறிவிப்பு. தொடர்ந்து இருப்பட பாடல்கள். காதல் ஓவியம் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படங்களிலிருந்து. 11 மணிக்கு ஆயுசு 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி. திருச்சி கொட்டப்பட்டு எம்ஜிஆர் நகர் மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மைய முதியோருடன் சந்திப்பு. பனிரெண்டு 10க்கு மங்கையர் உலகத்தில் மறதி தரும் அவதி. காதோரம் கவிபாடி வலம் வரும். 1 மணிக்கு மதுரகீதம். 1:45க்கு மாநில செய்திகள். 2:15க்கு வேளாண் அரங்கத்தில் எல் நினோ என்ன செய்யலாம் உரை வழங்குகிறார் சென்னை தலைமைச் செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள். 2:30க்கு கனிந்த வாழ்வு மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி டி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம். இசைத்தூரல் வரும் 3 மணிக்கு. 4 மணிக்கு வண்ண கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு. 6 மணிக்கு ஆரவாரம். 6:15க்கு உணவே மருந்து வழங்குகிறார் ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் பி ராஜலட்சுமி அவர்கள். 6:30க்கு மாநில செய்திகள்.

0: இரவு 7 மணிக்கும் முதல் அலைவரிசையில் காலை 10:45 உற்சாகம் உச்சம். தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்களுடன். 7:25 உழவர் உலகத்தில் வேளாண் அனுபவம் நேர்முகம். பங்கேற்கிறார் லால்குடி ஆலங்குடி மகாஜனம் கே ஏ வெங்கட்ராமன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இசைந்து வரும் இனிய ராகம். 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9 மணிக்கு அரங்கிசையில் சின்னமனூர் ஏ விஜயகார்த்திகேயன் அவர்கள் நாதஸ்வரம், கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் தவில். முற்பகல் 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். இதில் கதையின் நாயகிகள். பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். 12:10 சங்கீத சாரலில் தீபா நம்பூதிரி அவர்களின் பாட்டு. மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திமடல். 9:15 செய்தி சுடர். பத்து மணிக்கு அரங்கிசையில் ஸ்ரீ வரலட்சுமி வைபவம் இசை சொற்பொழிவு. நிகழ்த்துபவர் சேதினிபுரம் வி பாஸ்கரன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் உள்ள கடமை பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு புனேயில் நேற்று தொடங்கியது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக்காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால் வாய்களில் தூர்வாரும் பணியை

மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத் தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்று

0: இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹ்மானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். உதகை அருகே மேலூர் அரைகட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள இந்த பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நம் முன்னோர் பொன்மொழி. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் இருப்பது 365 நாட்கள், 24 மணி நேரம், இரவு பகல் என்பது பொதுவானது. ஆனால் இதில் ஒருவர் சாதனை படைத்து சரித்திரமாக திகழ்கிறார், மற்றொருவர் சாதாரணமாக உண்டு கழித்து வாழ்கிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி பாடினார். இன்று பலர் வேடிக்கை மனிதர் வெந்ததை தின்

0: போம் விதி வந்தால் சாவோம் என்று வாழ்கின்றார்கள். குறிக்கோள் வேண்டும், அதனை அடைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் சிறு வயதிலே நீச்சலிலே சாதனை படைத்தான். அதற்கு அவன் முயற்சியே காரணம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. இயற்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் இதுதான். விழுவது தவறல்ல, எழாமல் இருப்பதுதான் தவறு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விதி காரணமாக ஒரு செயல் கைகூடாமல் போனாலும் அந்த முயற்சியானது நீங்கள் உடம்பை வருத்தி உழைத்ததற்கான பலனையாவது தப்பாமல் தரும் என்பது இதன் பொருளாகும். கடலுள் மற்றும் ஊழ்வினையை நம்பி சோம்பி இருக்காமல் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். விவசாயி விதை விதைத்தவுடன் அறுவடை நடப்பது இல்லை. நிலத்தை உழுகிறான், விதை விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், களைகளை அகற்றுகிறான், பொறுமையாக காத்திருக்கிறார். அதன் பிறகுதான் விளைச்சல் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சாதாரண குக்கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அரசு பள்ளியில் படித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. காலை 4 மணிக்கு பேப்பர் போடுவார். சைக்கிளில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டுவிட்டு பின் படிக்க செல்வார். ஆனால் தன்னம்பிக்கை விடாமுயற்சியோடு படித்தார். அதன் விளைவு பேப்பர் போட்ட அப்துல் கலாம் பேப்பரில் தலைப்பு செய்தியாக வந்தார் என்றால் அதுதான் முயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்க பல ஆயிரக்கணக்கான முறை முயற்சிகள் செய்தார். இறுதியில் வெற்றி பெற்றார். நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியடையவில்லை. வேலை செய்யாத பல 1000 வழிகளை கண்டுபிடித்தேன். இதுதான் முயற்சியின் மனப்பான்மை. ஒரு சிற்பி பெரிய பாறையை உளியால் செதுக்கி கொண்டிருந்தார். 100 முறை சம்மட்டியால் அடித்தும் உடையவில்லை. 101வது முறை அடித்தபோது பாறை உடைந்தது. அதை பார்த்த ஒருவர் சொன்னார், கடைசி அடிதான் சூப்பர், பாறை உடைந்தது என்றார். உடனே சிரித்தபடி சிற்பி சொன்னார், இல்லை இல்லை, முதல் 100 அடிகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு அடிக்கு வெற்றியை கொடுத்தன என்றார். 100 அடியின் முயற்சி 101 வெற்றியை தந்தது. இடைவிடாத முயற்சி இமாலய வெற்றியை தரும். தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். நேரத்தை வீண் செய்யாமல் தோல்வியை கண்டு கலங்காமல் முயற்சி செய்தால் வெற்றி நம் கையில்.
1: நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

இன்று வரலட்சுமி விரதம். நம் குடும்பத்தின் நலம், மகிழ்ச்சி, செழிப்பு, ஒற்றுமை அனைத்தையும் வேண்டி அம்மனை மனதார பிரார்த்திக்கும் ஒரு அழகான பாரம்பரியம். வீட்டில் போடப்படும் கோலம் முதல் அம்மனுக்கு அணிவிக்கப்படும் புடவை, நகைகள், மலர்கள் வரை ஒவ்வொன்றிலும் நம் அன்பும் பக்தியும் கலந்திருக்கிறது. இந்த இனிய நாளில் வரலட்சுமி தாயின் அருள் ஒவ்வொரு இல்லத்திலும் நிறைந்து எல்லோருடைய வாழ்விலும் வளமும் நிம்மதியும் சந்தோஷமும் பெருக வாழ்த்துக்களோடு திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம். தொடக்கமாக வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்

நேரம் 6:25. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. வரும் பாடலை பாடுகிறார் ஜாலி ஆப்ரஹாம்.

திருச்சி மணப்பாறை வட்டம் வீரப்பூர் ஸ்ரீ வெள்ளியங்கிரி ஆண்டவர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 5:30 விநாயகர் பூஜை, வாஸ்து சாந்தி, அங்குரார்ப்பணம், முதல் காலை யாக பூஜை, பூர்ணாகுதி, தீபாராதனை. கும்பகோணம் திரௌபதியம்மன் ஆலய மகோத்சவத்தில் இன்று சுத்தாபிஷேகம், 7:00 காளியம்மன் ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். ஆனந்தராகத்தில் நிறைவாக பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்

0: நேரம் 6:35.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 4 வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். பயிர் பாதுகாப்பு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியரும் தொழில்நுட்ப வல்லுநருமான ஆர். கண்ணன் அவர்கள்.
3: வணக்கம் சார். சால்குடி பக்கம் ஆலங்குடி மாவட்டம் வெங்கட்ராமன். குருவ நெல் பயிரும் கரும்பு இருக்கு, அந்த ரெண்டுமே எப்பவும் இருக்கக்கூடிய வளர்ச்சி இல்ல. அதுக்கு மழையே இல்லைங்கிறது ஒரு காரணமும் இருக்கலாம். அந்த நெல் பயிர்ல நுனி மஞ்சளா இருக்கு, மட்டத்தாக்குனாப்புல இருக்கு பயிரெல்லாம். செம்பருத்தி செடிகள் எல்லாம் மாவு பூச்சியோட தாக்கம் ஜாஸ்தி இருக்கு. இதுக்கு சார் கொஞ்சம் விளக்கம் சொன்னா நல்லா இருக்கும்.
4: சரியான வளர்ச்சி இல்லை அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆக்சுவலாக அடியுரமாக வந்து இப்போ வேப்ப முன்னாக்கு கொஞ்சம் வந்து அமோனிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நம்ம வந்து போடுறோம் ரைஸ் பண்ணுறதுக்கு. அது என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம வந்து கரெக்டாக வந்து ஷூட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லணும். ஆனால் பட் வந்து என்ன பிரச்சனை இருந்தாலுமே

0: நம்ம ஃபெர்டிலைசர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா சாயில் வந்து கொஞ்சம் வந்து எரேட்டடாக வந்து இது பண்ணுறதுக்கு ஒரு சைடில் வந்து ஒரு இன்டர் பிளவிங்கை வந்து கொடுக்கணும். பெண்ட்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு பிளவிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேப்ப முன்னாக்கு இதை வந்து கொஞ்சம் போட்டு இது பண்ணலாம். இல்லை நடுவில் வந்து ஏதாவது ஒரு ஊடு பயிர் மாதிரி ஏதாவது வந்து கொஞ்சம் போட்டாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ போட முடியாது. ஆனால் பட் நடுவில் வந்து அதுக்கு ஒரு வெளிச்சத்தை வந்து உண்டாக்க வேண்டும். மண்ணினுடைய காற்றோட்டத்தை வந்து அதிகரிக்கணும். அப்படி அதிகரித்தா அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது. மாவுப்பூச்சி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணிகள் கூட வந்து இது பண்றாங்க. மாவுப்பூச்சிக்கு கெமிக்கலாக நீங்க அடிக்கணும் அப்படின்னா கார் உறிஞ்சும் பூச்சிக்கு இம்ப்ளோகிரிப்ட் 2 மில்லியன் வந்து நீங்க இது பண்ணலாம். இல்ல அதுல வந்து குறையல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாக்கா லசன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு காம்பினேஷன்ஸ் வந்து வந்திருக்குது. ஆக்சுவலா எதனுடைய காம்பினேஷன் இந்த ஃபைப்ரோனிலும் இம்ப்ளோகிரிப்ட் 2 40% 40% உள்ள காம்பினேஷன்லாம் வந்து நீங்க வந்து எடுத்து அடிக்கலாம். இப்போ ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். சார் உறிஞ்சும் பூச்சியை வந்து மிகுதியா கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு இது. ஏன்னா நீங்க அடிச்ச மருந்தை எப்பவுமே நீங்க தயவு செய்து அடிக்க வேண்டாம். ஏன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தி கிரியேட் ஆகி அதுவே வந்து அது கண்டுக்காம போயிடும். அதனால மருந்துகளை கொஞ்சம் மாத்துங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணமா இருக்கும்.
1: வணக்கம் சார். வாழை, தென்னை, முருங்கை, முருங்கையும் காய்ச்சிட்டு இருக்கு. இவற்றுடைய கூடு பெய்தா நிழல்ல வர்றது மாதிரி என்னென்ன காய்கறிகள் எப்படி செய்யலாங்கிறது சொன்னா நல்லா இருக்கும் சார்.
0: தட்டப்பயிர் போடலாம். தட்டப்பயிர் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது முந்தியெல்லாம் சோயாபீன் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ தட்டப்பயிர் போடலாம். அதுக்கப்புறம் வந்து காய்கறிகள்னு பார்த்தோம்னாக்கா எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு முழு வீச்சில் வந்து பண்ணலாம். ஒன்றும் தப்பே கிடையாது. ஏன்னா இப்போ தென்னமரத்துக்கு நடுவில் கரும்பே போடுறோம். இந்த பயிரினுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தே தான் எல்லாமே வளர்ச்சியுமே. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பயிர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா உங்களுடைய நிலத்தினுடைய அமைப்பு, நிலத்தினுடைய உவர்ப்பு நிவர்ப்பு எல்லாத்தையுமே வந்து எப்படி இருக்குதுன்னு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான காய்கறி பயிர்களை வந்து நம்ம இது பண்ணலாம். இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இது 3 மாசத்துக்குள்ளார வந்து முடிஞ்சிடும், 4 மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும்னா அந்த இதுக்கு தகுந்த மாதிரி வந்து தேர்வு செய்யலாம். அதுதான் வந்து சிறந்த சான்று. இப்ப வந்து நம்ம வெண்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, கத்திரி எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நடுவில் வந்து நம்ம வந்து ஊடு பயிரா போடுறதுல ஒன்றும் தப்பு. ஆனா அதுக்கான வெளிச்சம் வந்து அது கண்டிப்பா கிடைக்கணும். ஏன்னா நீங்க வந்து சொல்ற இதை பார்த்தீங்கன்னா மூணுமே இருக்குது. எல் கம்மியா இருக்குன்னா அதுக்கு தகுந்த ஒரு விஷயம் இது வந்து பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
2: வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்திரு காதலி இக்பால் பேசுறேன் சார். ஈரப்பதை காக்கிறதுக்கு மூடாக்கு போடுறாங்கல்ல, அந்த மூடாக்குன்னா பத்தி என்னன்னு சொல்லுங்க. அது எந்தெந்த பேருக்கு மிக மிக முக்கியம்னு சொல்லுங்க.
0: மூடாக்கு வந்து பொதுவா களைகளை கட்டுப்படுத்துவதற்காக போடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தக்காளி, கத்திரி, மரவள்ளி, அதுவும் இல்லாம இப்ப பூக்கள் எல்லா பூக்களுக்கும் வந்து இப்ப வந்து போடுறாங்க. பிச்சி பூவுக்கு போடுறாங்க, சம்பங்கிக்கு போடுறாங்க. அது வந்து போட்டா முதல்ல வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற களைகளை வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு இது. அதே மாதிரி நீர் சேமிப்பு வந்து ரொம்ப அவசியமா இருக்குது இந்த காலகட்டங்களில். அந்த மண் ஊடாக்கு போடுறதுனால நீர் வந்து ரொம்ப எல்லாம் வந்து ஆவியாகாம அது வந்து தடுக்குது. இது வந்து இந்த சமயத்தில் அதுக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கூட வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து பண்றாங்க. அதுக்கடுத்தது பெருசா வியாதிகள்லாம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருது. இது 3-4 விஷயங்கள் வந்து அதுல இருக்கிறதுனால எல்லாருமே வந்து இப்ப வந்து அதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்லாத இடங்கள்ல ரொம்ப மிகுதியா அதை வந்து பயன்படுத்துறாங்க மண் ஊடாக்கு.
3: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி
4: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 21ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தமிழக கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுது. இதன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் உள் தமிழக மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இயல்பை விட 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். பயிர் பாதுகாப்பு பணிகளை ஓரிரு நாள் தள்ளி வைக்கலாம். தற்போது நடவு செய்திருக்கக்கூடிய நெற்பயிரில் இலை சுருட்டு புழு தாக்குதல் தென்படக்கூடும். இந்த இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த குளோரன் ட்ரானி லிப்ரோல் மருந்த 1 ஹெக்டேருக்கு 150 மில்லி வீதம் வேப்ப எண்ணெய் அல்லது ஒட்டும் பசையோட கலந்து தெளிக்கலாம். அடுத்ததாக கரும்புல பொக்கோ போயிங் அப்படிங்கிற கழுத்து திருகல் நோய் தென்படுது. இந்த கழுத்து திருகல் நோய் தாக்குதல் இருந்தா இலைகளுடைய நிறம் மஞ்சள் நிற திட்டுக்களாக மாறும். கரும்புடைய தண்டு பகுதி சுருங்கி கத்தியால வெட்டினது மாதிரி இருக்கும். இளம் குறுத்த இலைகள் சுருண்டு போய் காய்ந்து போய் அழுக ஆரம்பிக்கும். இந்த பொக்கோ போயிங் பூஞ்சான நோயை தவிர்ப்பதற்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி புரோபிகனோசோல் மருந்த ஒட்டும் பசையோட தெளிக்கணும். 20 நாட்கள் இடைவெளியில 3 தடவை தெளி

0: கொடுத்துட்டா கரும்புல இந்த கழுத்துத்திருகள் நோயுடைய தீவிரத்தை கட்டுப்படுத்த முடியும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். கும்பகோணம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல பருத்தி ஏலம் நடந்துச்சு. முதல் தர பருத்தி ஒரு குவிண்டால் 9,184 ரூபாய்க்கு விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருச்சிராப்பள்ளி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் இன்று நடைபெறவுள்ள 33வது நிறுவன நாள் மற்றும் உழவர் தின விழாவிற்கு அழைப்பு விடுக்கிறார் வேளாண் விரிவாக்க விஞ்ஞானி சி கற்பகம் அவர்கள்.
2: திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் மற்றும் உழவர் தின விழா ஆகஸ்ட் 21 அன்று அதன் வளாகத்தில் காலை 9 முதல் மாலை 4 வரை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் சூப்பர் எல்நினோவினால் விவசாயத்தில் ஏற்படும் சவால்களும் அதை சமாளிக்கும் உத்திகளும் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் முனைவர் பாலச்சந்திர ஹெபார் இயக்குனர் CPCRI அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும், முனைவர்கள் எம் கோவிந்தராஜ், ஜானவி அறவாளி அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த விழாவில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வாழை கண்காட்சி, வாழை தொழில்நுட்ப கலந்தாய்வு, வாழை தொழில் முனைவோர்கள் பங்கேற்பு, கருத்தரங்கம், வயல்வெளி செயல்முறை விளக்கங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதில் கலந்து கொள்ள அனுமதி இலவசம். விவசாயிகளின் வசதிக்காக பேருந்து வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 21 காலை 8 பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் கலைஞர் சிலை அருகில் இருந்து ஒரு வாகனமும், சத்திரம் பேருந்து நிலையம் ஹோட்டல் மாயாஸ் அருகில் இருந்து 8:30 அளவில் மற்றொரு வாகனமும் கிளம்பும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி.
1: கரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 11 அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறவுள்ளது. விவசாய பெருங்குடி மக்கள் இவ்வாய்ப்பினை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் நிலக்கடலை VRI 10 உண்மை நிலை விதை விற்பனைக்கு உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் 9942589562. மீண்டும் ஒருமுறை 9942589562 என்ற அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு நிலையத்தின் உதவி பேராசிரியர் தெரிவிக்கின்றார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
3: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் உள்கட்டமைப்பு இணைய

0: பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் எதிர்கால செயல் திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரவு என்பது தேசிய சொத்து என்று குறிப்பிட்ட பிரதமர், அது எதிர்காலத்திற்கான வளம் என்று கூறினார். அதன் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். அரசுத் துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஈடுபாட்டை அதிகரித்து கொள்கைகளை வகுப்பதில் புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களின் தலையீட்டையும் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சமீபத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு சமூக வலைதளம் வாயிலாக புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும், உணவு விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு இந்திய ரயில்வே மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சமையலறையில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்காக ஒப்பந்ததாரர் மீது 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தாவேக அரசு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி பேரவைத் தலைவரிடம் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை தவிர்த்து 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பேரவைத் தலைவரிடம் திரு பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிடுவதாக அறிவித்தபோது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு, கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியதை திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் பேரவைத் தலைவரும் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டுள்ளதாகவும், இது சரியான முடிவுதான் என்றும் கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இன்ஃபுளுயன்சா போன்ற பருவகால தொற்றுகள் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள், முதியவர்கள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல், சளி, மூக்கடைப்பு அல்லது இருமல் மற்றும் கடுமையான உடல்வலி அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் இந்த பருவத்தில் பரவலாக காணப்படுகின்றன. பன்றிக் காய்ச்சல் தொற்று தவிர்க்க தடுப்பூசிகள் உள்ளதாகவும், பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் தற்காலிக மருத்துவ பரிசோதனைகளை தவிர்த்து காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான

0: லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமைப்பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத்தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய் கெங் மற்றும் வாங்சாங் இணையை எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா இ பியான் மற்றும் ஜாங் ஷூ கியான் இணையை சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 16.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். நேரம் 6:55.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: இன்று ஆகஸ்ட் 21.
4: நோபல் பரிசு பெற்ற வானியல் ஆராய்ச்சியாளர் சுப்பிரமணியன் சந்திரசேகர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1995. இயற்பியலில் பல துறைகளிலும் வானியல் இயற்பியலிலும் பல்வேறு களங்களில் திறமைகளை வளர்த்து கொண்டு ஆய்வுகளை நடத்தி வந்தார். தனது அனைத்து ஆராய்ச்சிகளையும் தொகுத்து நட்சத்திரங்களின் அமைப்பு என்ற நூலாக வெளியிட்டார். பத்ம விபூஷன் விருது உள்ளிட்ட பல பரிசுகளை பெற்றுள்ள இவர் நட்சத்திரங்கள் பற்றிய ஆய்வுக்காக 1983 இயற்பியலுக்கான நோபல் பரிசினை வில்லியம் ஏ ஃபவுலருடன் இணைந்து பெற்றார். உலக புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் சி வி ராமன் இவரின் சித்தப்பா என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழறிஞரும் சிறந்த பேச்சாளருமான மாவே பசுபதி பிறந்த

தினம் இன்று. ஆண்டு 1942. பணவிட தூது தொடர்பான ஓலைச்சுவடிகளை தொகுத்து நாணயவியல் ஆய்வு நூலாக வெளியிட்டுள்ளார். கவிஞனும் சுவைஞனும், கம்ப சிகரங்கள், புதிய திருவள்ளுவ மாலை உள்ளிட்டவை குறிப்பிடத்தக்கவை. தமிழ் வளர்ச்சிக்கு ஆற்றிய பணிகளுக்காக இவருக்கு உவேசா விருது வழங்கப்பட்டது. இன்று உலக மூத்த குடிமக்கள் தினம். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லிக்கனியும் முன்னே கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பது பழமொழி. மூத்தோர் சொல்லின் அனுபவ பகிர்வுகள், திரண்ட ஞானத்தின் சிறு துளிகள், அத்தகைய மூத்தோரை பாதுகாப்பதும் சிறப்பிப்பதும் நம் கடமை. சுதந்திர போராட்ட வீரராக, பொது உடைமை போராளியாக, மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்கிய ப. ஜீவானந்தம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1907. காந்திஜியின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட இவர் பள்ளிப்பருவம் முதலே கவிதை நாடகங்கள் எழுதி நடிக்கவும் செய்தார். இளைஞர்கள் மனதில் புரட்சிக்கனலை விதைத்தார். இவர் சட்டமன்றத்தில் நிகழ்த்திய உரைகள் சட்டப்பேரவையில் ஜீவா என்ற நூலாக வெளிவந்துள்ளது. பாட்டாளிகளின் குரலாய் ஒலித்த ஜீவாவின் வாழ்வு என்றும் மக்களிடையே சிறந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை. உலக புகழ்பெற்ற ஷெனாய் இசை மேதை பாரத ரத்னா உஸ்தாத் பிஸ்மில்லா கான் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2006. கல்யாண வீடுகளில் மட்டுமே இசைக்கப்பட்ட ஷெனாய் இசைக்கருவியை பாரம்பரிய கச்சேரி மேடைக்கு கொண்டு வந்து உலக புகழ் பெற வைத்தவர். அன்னை கங்கா என்று கங்கையை போற்றியபடி தன் வாழ்நாள் முழுவதும் காசியில் கழித்து சமய நல்லிணக்கத்தை வற்புறுத்தியவர் உஸ்தாத் பிஸ்மில்லா கான். காந்தியின் சீடரும் சுதந்திர போராளியுமான தத்தாத்ரேய பாலகிருஷ்ண காலேல்கர் எனும் இயற்பெயரை கொண்ட காக்கா காலேல்கர் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1981. நாட்டின் அறியப்படாத உள்கிராமங்களின் நிலக்காட்சிகளையும் மக்களையும் அழியா ஓவியங்களாக தனது எழுத்தில் தீட்டியவர். இந்தியாவின் முக்கியமான நீர்நிலைகள், நதிகளில் நீராடியபடி தான் மேற்கொண்ட நீண்ட பயணத்தை பற்றி காக்கா காலேல்கர் எழுதிய ஜீவன் லீலா எனும் புகழ்மிக்க நூல் தமிழில் சாகித்ய அகாடமியால் வெளியிடப்பட்டுள்ளது. இன்று பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் சர்வதேச நாளாக ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் அனுசரித்து வருகின்றது.

நேரம் காலை 7 மணி. நேத்து நடந்தது எல்லாமே நேத்தோட முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு காலையில கண் திறக்கிற அந்த நொடியிலிருந்து இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு புதிய கதை ஆரம்பமாகுது. அந்த கதையின் முதல் வரிய இன்னும் கொஞ்சம் அழகா மாத்த வருது உங்க காலை மலர், நம்ம திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: டைம்ஸ் ஆஃப் இந்தியா, லண்டன் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகள் இந்தியர்களின் உரிமையை ஆதரித்து தலையங்கம் எழுதின. இதன் பலனாக வாக்குரிமை மசோதா தள்ளுபடி செய்யப்பட்டுவிடும் என்று உறுதியாக நம்பினோம்.

இந்த சூழ்நிலை எனது இந்திய பயணத்திற்கு எதிராக அமைந்துவிட்டது. நேற்றாலில் இருந்த அனைத்து இந்திய நண்பரும் எனது சேவையை எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் நான் எப்படி இந்தியா திரும்ப இயலும்? மேலும் அங்கேயே தங்குவது என்றாலும் அதற்கான வருவாயை நான் தேடிக்கொள்ள வேண்டிய கட்டாயம். அதுவும் சாதாரணமாக அல்ல, ஒரு பாரிஸ்டர் என்ற அளவிற்கு இருக்க வேண்டும் எனது வாழ்க்கை தரம். அதுதான் அங்குள்ள இந்தியர்களுக்கு நான் தரும் மரியாதை. அதற்கு குறைந்தது ஒரு வருடத்திற்கு 300 பவுன் தேவைப்படும். பாரிஸ்டர் தொழிலை நான் அங்கு வெற்றிகரமாக நடத்த முடியும் என்றே தெரியாத சூழலில் பொது காரியத்தை மேற்கொண்டு செய்யும் பட்சத்தில் அதற்காக நான் யாரிடமும் கட்டணம் பெறுவதில்லை என்ற உறுதி எனக்கு உண்டு. அங்கே தங்குவது எனில் ஒரு நல்ல இடத்தில் எனக்காக தனியாக வீட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது

0: மேற்கொண்டு செய்யும் பட்சத்தில் அதற்காக நான் யாரிடமும் கட்டணம் பெறுவதில்லை என்ற உறுதி எனக்கு உண்டு. அங்கே தங்குவது எனில் ஒரு நல்ல இடத்தில் எனக்காக தனியாக வீட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது எனது விருப்பமாக இருந்தது. அங்கேயே தங்கிவிடும்படி கூறிய இந்திய நண்பர்களிடம் எனது இந்த நிலையை தெளிவுபடுத்தினேன். என் ஜீவிதத்தை நானே தேடிக்கொள்வதுதான் எனக்கு சிறப்பு. எனவே தங்களின் சட்ட சம்பந்தமான வேலைகளுக்கு என்னை வக்கீலாக அமர்த்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். என்னை வக்கீலாக பணியில் அமர்த்திக் கொள்வோம் என்று அங்குள்ள இந்திய வியாபாரிகள் எனக்கு உறுதி கூறினால் நான் அங்கேயே தங்க இயலும் என்று கூறிவிட்டேன். நீங்கள் மேற்கொண்டிருக்கும் பொது சேவைக்காக நாங்கள் பணம் தர விரும்புகிறோம். நீங்கள் விரும்பும் பணத்தை நாங்கள் எளிதில் வசூலித்து விடுவோம். நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் தொழில் செய்து சம்பாதிக்கலாம் என்றார்கள். பாரிஸ்டர் படிப்பு பொதுஜன சேவைக்கு அத்தனை முக்கியமல்ல. உங்களின் உரிமைகளை உங்களுக்கு புரிய வைப்பதும் அதற்கான வேலைகளை செய்ய வைப்பதும் தான் என்னுடைய பணி. பொதுப்பணிகளுக்காக பணம் அதிகம் திரட்ட வேண்டியிருக்கும். இதற்கிடையில் எனக்கும் சேர்த்து பணம் திரட்டுவது என்பது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்றேன் நான். உங்களிடம் பழகி வந்த நாட்களிலேயே உங்களின் தரத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். தேவைக்கு மீறி கேட்க மாட்டீர்கள் என்பது எங்களின் நம்பிக்கை. உங்களின் சேவை தேவையான சமயம் எங்களுக்காக உதவ முன்வந்த உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டால் மட்டும் போதாது, உங்கள் தேவைகளையும் நாங்கள்தான் நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஒருவர் மற்றவரிடம் கொண்டிருக்கும் அன்பும் நம்பிக்கையும் என்றும் நிலையானதல்ல. தற்போது உள்ள மனநிலையில் வேண்டுமானால் நீங்கள் கூறுவது சாத்தியமாகலாம். ஆனால் நான் கூறியபடி மனநிலை மாறுமானால் அதே நிலைமை நீடிக்குமா என்பது சந்தேகமே. மேலும் நான் பொது சேவைக்கு பிரதிபலன் எதிர்பார்க்க விரும்பவில்லை. உங்களுக்காக உங்கள் சட்ட தேவைகளை நிறைவேற்றும் வக்கீலாக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றேன்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நேயர்களின் நினைவிற்கு, இன்று காலை 7:35 மருத்துவ நேரம், தஞ்சாவூர் பல் மருத்துவர் டாக்டர் எஸ் சுகந்தி அவர்கள் பங்கேற்பு. கேட்டிணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். காலை 9 அரங்கிசை, சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாதஸ்வரம் மற்றும் கோவிலூர் கே ஜி கல்யாணசுந்தரம் அவர்கள் தவிழ்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான சிறப்பு உத்திசார் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுதல் மற்றும் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் ஜப்பான் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொய்சுமி பிரதமரிடம் விளக்கியதுடன் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு

0: வருகை தந்திருந்த ஜப்பான் பிரதமர் திரு சானே தகாய்ச்சியுடன் தான் நடத்திய விரிவான ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்கவுள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். தகவல் தொடர்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுமை மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். புதுமையை புகுத்துதல், ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றியமைத்தல் என்பதே இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களுக்குடைய சட்ட சேவைகளை பெறுவதற்கான காலத்தை குறைப்பதன் மூலம் நீதித்துறைக்கான அணுகலை இந்த முடிவு கணிசமாக மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக்கின் அனைத்து பரிமாணங்களிலான வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு முழுமையாக உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும்போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்டு தவறாதீர்கள்.
0: புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தில்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தில்லி மாவட்டத்தில் ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. இந்த தடையை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனிதமைக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணித்துள்ள அந்த அமைச்சகம், ஈரானிய மக்களுக்கு எதிரான விரோத போக்கை அமெரிக்கா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த புதிய தடைகள் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த 73 ஆண்டுகளாக தொடரும் விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மையையும் சட்டவிரோதமான மற்றும் மனிதநேயமற்ற தன்மையையும் மீண்டும் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலக தரத்திலான ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதன் வாயிலாக ரயில் போக்குவரத்து சேவையை பிலாய் உருக்காலை பெரிதும் உதவி செய்து வருகிறது. கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: 1959 நாட்டின் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணி

0: மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலக தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
1: குடியுரிமை சட்டம் தொடர்பாக 2024 வெளியிடப்பட்ட அரசு உத்தரவு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்குவங்கம், அசாம் மற்றும் திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியின பகுதிகள் தவிர பிற பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங் தடை செய்யப்பட்ட மெத்தாண்டியனின் என்ற ஊக்கமருந்தை பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2019 தோஹா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் சில வீரர் வீராங்கனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனையான ஸ்வப்னா பர்மன் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018 ஜகார்த்தா ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர். வீராங்கனை MV ஜில்னா மெபன்டர்மின் ஊக்கமருந்து பரிசோதனையில் சிக்கியதால் 2வது முறையாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹாக்கி வீரர் மயங்க் சர்மா 4 ஆண்டுகளுக்கும் 19 வயது ஓட்டப்பந்தய வீராங்கனை சஞ்சனா சிங் 5 ஆண்டுகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதிபூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. இனி தொடர்ந்து கேட்கலாம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz காலை மலர்.

மம ககசச நினி ததனி நிச மதனிச கச நிச நிசக நிச நிச சகமச

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். கால் ஃப்ரீ 1-800-420-2233.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: நேர்களே, உங்கள் கவனத்திற்கு. கரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கத்தில் நடைபெறுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள வேலை நாடுனர்களை தனியார் துறைகளில் பணியமர்த்தம் செய்யும் நோக்கத்தோடு திருச்சிராப்பள்ளி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையத்தால் சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட இருக்கு. இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2

மணி வரை திருச்சி கண்டோன்மெண்ட் பாரதிதாசன் சாலை, மேற்கு தாலுகா அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நேரில் வந்து இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தினை நேரிலோ அல்லது 0431241351 அல்லது 94 99 50 59 52 என்ற தொலைபேசி அலைபேசி எண்களிலோ தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. நேர்களே, திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். இன்று தக்காளி கிலோ 1 க்கு 24 ரூபாயாகவும், கத்திரிக்காய் 56 ரூபாய், அவரைக்காய் 50, வெண்டைக்காய் 46, கொத்தவரங்காய் 40, சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பெரிய வெங்காயம் 58 ரூபாய், பச்சை மிளகாய் 54, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சௌசௌ மற்றும் புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணை கிழங்கு 100 ரூபாய். சேப்பங்கிழங்கு கிலோ 1 க்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 50, உருளைக்கிழங்கு 30, கேரட் 84, முட்டைக்கோஸ் 30 ரூபாய், பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ 1 க்கு 45, இளமச்சை பழம் 1 க்கு 6 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ 1 க்கு 120 ரூபாய், பூசணிக்காய் மற்றும் பரங்கிக்காய் 20 ரூபாய், ஆப்பிள் 250 ரூபாய், ஆரஞ்சு மற்றும் மாதுளை 150 ரூபாய், திராட்சை 120 ரூபாய். இதுவரை நாம் கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தொடர்ந்து கேட்கலாம் காலை மலர்.

0: உங்களுடைய கவனத்திற்கு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் படித்து வேலைவாய்ப்பு தேடும் இளைஞர்களுக்கு தனியார் துறைகளில் பணியமர்த்தம் செய்யும் நோக்கத்தோடு சிறிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கு இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 10ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு, ஐடிஐ, டிப்ளமோ போன்ற கல்வி தகுதியுடைய 18 முதல் 35 வயதுக்குட்பட்ட வேலை நாடும் இளைஞர்கள் தங்களது சுய விவரக்குறிப்பு, ஆதார் அட்டை மற்றும் கல்வி சான்று நகல்களுடன் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் வேலை நாடும் இளைஞர்கள் தமிழ்நாடு தனியார் துறை வேலைவாய்ப்பு இணையம் www.tnprivatejobs.tn.government.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டிருக்காங்க.
1: உலகம் முழுவதும் வாய் சுகாதாரம் தொடர்பான நோய்கள் 350 கோடி மக்களை பாதிக்கிறதா உலக சுகாதார நிறுவன அமைப்பு சொல்றாங்க. இந்த பட்டியல்ல நம்மளும் சேர்ந்துடக்கூடாதுங்க. அப்படியே பாதிப்பு இருந்தாலும் அதை எப்படி சரி செய்யலான்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். பல் வரிசைய சீர்படுத்துறதுக்கான சிகிச்சைகள் என்னென்ன இருக்கு டாக்டர்?
2: பற்கள் நேரா முளைக்காம கோணலா ஒண்ணு மேல ஒண்ணு முளைக்கிறது, இல்லைனா பல்லுல கேப்ஸ் இருக்கிறது, இதை வந்து நாங்க டென்டல் மால் அக்லூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட், அதாவது நம்ம கலோக்கியல் டேர்ம்ஸ்ல பல்லுக்கு கிளிப் போடுறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பல்லுக்கு கிளிப் போட்டு அந்த வரிசையா இல்லாத பற்களை எவ்வளவு தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு அழகாவும் வரிசையாவும் வாயை மூடுற மாதிரி அப்படி பண்ணணும். ஸோ பல்லு 2 வகையா இருக்கும். ஒன்று வந்து பால் பல்லு, அது குழந்தைங்க பிறந்து கரெக்டாக ஒரு வயசுலேருந்து 1.5 வயசுக்குள்ள பார்ப்பல்க்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து பெர்மனன்ட் பல்லு எப்பயின்னா 6 லிருந்து 7 வயசுக்குள்ள இந்த முளைச்ச பற்கள் விழுந்துட்டு புது பற்கள் முளைக்கும், அது வந்து பெர்மனன்ட் டீத், செகண்டரி டீத்துன்னு சொல்லுவோம். பால் பல்லு வந்து 20 தான் இருக்கும், ஆனால் விழுந்து முளைக்கிற அந்த பெர்மனன்ட் பற்கள் வந்து 32. ஸோ இந்த பல்லு விழுந்து முளைக்கிறப்பயே

0: பின்னாடி வந்து கடவாப்பற்கள் முளைக்க ஆரம்பிச்சிடும். 8 to 13 வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அக்லி டக்லிங் ஸ்டேஜ், அதாவது குழந்தைங்க எவ்வளோ அழகான குழந்தையா இருந்தாலும் இந்த 8 to 13 வரைக்கும் இந்த பற்கள் கோண மணலாக முளைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகு கம்மியாக தான் தெரியவாங்க. இதை வந்து டென்டல் டேர்மில் வந்து அக்லி டக்லிங் ஸ்டேஜ்னு சொல்வோம். அதை வந்து என்ன பண்ணுன்னா, மதர் நேச்சரே வந்து நம்மளோட பற்களை நேராக்கும். இப்போ நீங்கள் வளர்ற ஸ்டேஜில் பார்த்தா ஒரு பல்லு மேலே இருக்கும், ஒரு பல்லு கீழே இருக்கும். இதே 13 முடிகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். சில சமயம் ரொம்ப வரிசையாயிடும், இன்னொரு பக்கத்து பல்லு விழுந்த உடனே இது வந்து மூவ் ஆகி கரெக்டான பொசிஷனுக்கு போயிடும். ரொம்ப இயர்லி இன்டர்வென்ஷன் எப்போ தேவைப்படும்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது டெவலப்மெண்டலாக டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஹெட் கியர்ஸ் அந்த மாதிரி போடலாம். இல்லைன்னா ஹேபிட்ஸ் இருக்கும், சில குழந்தைங்களுக்கு விரல் சப்புறது, நைட்டு தூங்குறப்ப பல்ல கடிக்கிறது, பக்கத்தில் இருக்க அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ கூட அந்த சத்தம் கேட்கும், அது வந்து பிரக்ஸிசம்னு சொல்லுவோம். விரல் சாப்பிட்ற ஹேபிட்டுக்கு பேர் தம்சக்கிங் ஹேபிட். அந்த மாதிரி விரல் சாப்பிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த அன்னம் வந்து ரொம்ப ஹை ஆர்ச் ஆகிடும். ஹை ஆர்ச்சுடு பேலட் வர்றப்ப முன்னாடி பல்லு வந்து எத்திட்டு வந்துடும், நாக்க துருத்துறது, நாக்க ரெண்டு பல்லுக்கு இடையில மேல் பல்களுக்கும் கீழ் பற்களுக்கும் இடையில நாக்க வச்சுட்டே இருப்பாங்க சில குழந்தைகள். அதை வந்து டங் த்ரஸ்டிங் ஹேபிட்னு சொல்லுவோம். அப்புறம் வாயில மூச்சு விடுறது, மவுத் பிரீதிங். இதை வந்து சில ரீசன்ஸ்னால இருக்கலாம், சிஸ்டமிக் காரணங்களும் இருக்கலாம். குழந்தைக்கு டான்சலைட்டிஸ் இல்ல அடினாய்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூச்சு வர்றதுல தடை இருந்தா கூட மூக்குல மூச்சு விடாம குழந்தை வாயை திறந்து மூச்சு விடும். அந்த ரீசனாவும் இருக்கலாம், இல்ல பல்லு சம்பந்தப்பட்ட ரீசனாவும் இருக்கலாம். இயல்பாவே உதடுனால க்ளோஸ் பண்ண முடியல, இன்காம்பிடன்ட் கிளிப்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இருக்க குழந்தைங்களும் நைட்ல வந்து வாயை திறந்து வச்சுட்டே தான் தூங்குவாங்க. இதுல என்ன ஆகும்னா, வாயில வந்து ஒரு ட்ரைனஸ் வரும், அதுக்கப்புறம் வேற மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன், அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ வாயில மூச்சு விடுறதையும் கவனிக்கணும். அப்புறம் கன்னத்தை கடிக்கிறது, சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சைடில் கன்னத்தை அந்த கடவா பழுக்கிற வச்சு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே வந்து ஹேபிட்ஸ் தான், நம்ம ஒரு பழக்கத்தினால வர்றது. இதை வந்து ஒரு பல் டாக்டர்கிட்டயோ இல்லை ஒரு குழந்தைங்க டாக்டர்கிட்டயோ கூட்டிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பழக்கத்தை வந்து ஒரு 3 விட வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப இயர்லியாக கூப்பிட்டு போகணும். இப்படி குழந்தைங்கள வந்து 8 to 13 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சீக்கிரத்துல கூப்பிட்டு போனீங்கன்னா அதை சரி பண்ணிக்கலாம்.
1: நாளைய மருத்துவ நேரத்துல நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை பல் மருத்துவர் எஸ் சுகந்தி அவர்கள்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: நேர்களே, உங்களுடைய கவனத்திற்கு, பெரம்பலூர் மாவட்டத்துல மாபெரும் தனியார் துறை வேலை வாய்ப்பு முகாம் நாளை, அதாவது சனிக்கிழமை காலை 8 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரைக்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி சிறுவாச்சூர்ல நடைபெற இருக்கு. இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். தங்கம் வந்து 1 கிலோ 14,601 ரூபாயாகவும், வெள்ளி 1 கிராம் 260.10 ரூபாயாகவும் இருக்கு. வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் தென் கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்றுக்கு மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்காங்க.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: நேயர்களே, இன்றைய காலை மலர் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு.

வாழ்க்கையில நாம எல்லாருமே தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி தாங்க. இந்த வேலை கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், இந்த பணம் வந்தா சந்தோஷமா இருப்பேன், இந்த இடத்துக்கு போனா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு மகிழ்ச்சிய நாம எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்தோட இணைச்சு வச்சிருக்கோம். ஆனா உண்மையான மகிழ்ச்சி நம்மள சுத்தி இருக்கிற நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லயே இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ரேடியோல கேட்கறது கூட சந்தோஷம்தான். அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்கள் பெயர் ஊர் பெயரோட 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இதய ராகம். இப்போ முதல் பாடல் பழனி வட்டம் கொழும கொண்டான்லருந்து ராமகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க, டாக்டர் படத்துலருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: இதே ராகத்துல அடுத்ததா புதுக்கோட்டை ராப்பூசை முருகேசன் கேட்டிருக்க பாடல் கோலமாவு கோகிலா படத்துல இருந்து.
3: வீட்டுக்கு போனா யாராவது கல்யாணம் பண்ணி சொல்ற அப்பா, அத்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணு சொல்ற அம்மா, பேர குழந்தைகளை பாக்கணும் சொல்ற பாட்டி, இந்த டார்ச்செல்லாம் தாங்க முடியாம கடைக்கு வந்தா என்னையே ஏக்கமா பாக்குற பொண்ணுங்க. ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு பதில்தான் சொல்றேன், கட்னா அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணி கைப்பிடிப்பேன்னு. இதுவரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு நான் யாருகிட்டயுமே சொன்னதில்லை.
4: முதல் முறையா உங்ககிட்ட தான் சொல்லப்படுறேன்.

இதே ராகத்தில் அடுத்தது அசாமில் இருந்து ஹிதேந்திர தாஸ் இவங்க நியூஸ் ஆனார் ஆப்பில் இதே ராகம் கேட்டுட்ருக்காங்க. இவங்களுக்காக பாடல் சகா படத்திலிருந்தே வந்துகிட்டே இருக்குது. இணைஞ்சிருங்க இதே ராகத்தோடு.

0: quarter finals 21-23, 21-19, 21-17 in a nail-biting encounter. In the women's doubles, the Indian pair of Tressa Jolly and Gayatri Gopichand will face fourth seeds Jia Yifan and Zhang Huying of China. The pair defeated seven seeds Ring Iwanaga and Kei Nakashiki of Japan in straight games 21-16, 21-12 in the pre-quarterfinals. Astronomers have discovered an unusually dense giant exoplanet orbiting a star far beyond our solar system that challenges current theories of how planets were formed. The planet, named GJ523b, is about 150 million years old. It is more than 2.5 times wider and the radius roughly 2.55 times that of Earth. But it has an extraordinary mass, about 23 times the mass of Earth, while remaining predominantly rocky. The planet has been informally dubbed as Mega Earth, a rare category of exceptionally massive and dense rocky worlds. And now, for a look at today's newspapers, it's over to Renu Kataria.
1: Thank you, Pramod. Amit Shah slams Congress Working Committee's decision on two stanza Vande Mataram, reports Indian Express. Shah targets Congress and Vande Mataram, headlines the Pioneer. Almost all newspapers carry the story of former MP Sajjan Kumar passing away at a city hospital. The Hindustan Times says 42 years after anti-Sikh riots, Sajjan Kumar dies serving life term. And finally, a story in the Tribune says that Gandhi's 688 handwritten notes to freedom fighter Anand Hingorani has fetched a record 16.2 crores in action. And with that, it's back to you, Pramod.
0: And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi chairs third high-level meeting with secretaries to Government of India, urges to break silos and adopt long-term vision for country's future. Union Home Minister Amit Shah criticizes Congress Working Committee's decision to sit.
2: Akashvani se pesh hai khabar.
3: நேரம் 8:30 ஆகுதுங்க. இதய ராகம் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. இதே ராகத்தில் உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் சேர்த்து 938-546-102-1 எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம வீட்டு பிள்ளை படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க சின்ன சேலம் சித்ரா கிருஷ்ணசாமி.
4: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் பணத்தை கையாளும் முறைகள் பத்தி சொல்ல இருக்காங்க. பட்டய கணக்காளர் வி அழகப்பன் அவர்கள். உங்களோட கேள்விகளை நீங்களும் கேட்கலாம் வாங்க. 0431-246-102-1 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வழியாகவும் உங்களோட கேள்விகளை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 908-546-102-1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நாம இதைய ராகம் கேட்டுட்டு இருக்கோம். திருச்சி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். அடுத்த பாடல் எங்களுக்கு NGK படத்துல இருந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிஹாரிகா.

நேர்களே, இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அரங்கிசையில் சின்னமனூர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். கோவிலூர் கேஜி கல்யாண சுந்தரம் தவில். காலை 10:45 உற்சாகம் உச்சம். தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்களுடன் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. நேரம் 8:44 ஆகுதுங்க. இப்போ நாம கேட்டுட்டு இருக்கோம் இதய ராகம். இதய ராகத்தில் அடுத்ததாக எங்களுக்கு ஏதாவது ஒரு புது படத்துலேருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களோட பேரெல்லாம் யார் யார் எங்கேருந்து அப்படின்னா, கல்லுக்குழியிலிருந்து இந்திரன் முருகேசன், சகிலாராணி, ராஜகோபால், நீதிதேவன், மல்லிகா, திவ்யதர்ஷினி, அபிராமி, பிருத்திவிராஜ், பவதாரிணி, ஆதிவேல், முருகன், தர்ஷிகா, இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க. இவங்களுக்காக ஒரு பாடல் தாராள பிரபு படத்திலிருந்து கொடுத்துடலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க இதய ராகத்தோட.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.
2: இதய ராகத்தோட நிறைவு.

நேரம் 9 மணி. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் அரங்கிசை. அரங்கிசையில் இன்று சின்னமனூர் டாக்டர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வரம் இசை கேட்கலாம். கோவிலூர் கேஜி கல்யாணசுந்தரம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக திருவருள் செய் முருகா என தொடங்கும் தருமபுரம் அ கோவிந்தராஜன் இயற்றியது கம்பீர நாட்டை ராகம் ஆதிதாளம்.

தொடர்வது பிரகதீஷ பாஹிமாம் என தொடங்கும் சொந்த சாகித்யம். ஹேமவதி ராகம், கண்டச்சாப்பூ தாளம்,

தொடர்வது முருகா முருகா என்றால் என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல், சவேரி ராகம், மிஸ்ரசாப்பு தாளம்.

இதுவரை அரங்கிசை நிகழ்ச்சியில் சின்னமனூர் டாக்டர் ஏ விஜய கார்த்திகேயன் அவர்களின் நாகஸ்வரம் இசை கேட்டும், கோவிலூர் கே ஜி கல்யாண சுந்தரம் தமிழ்.

0: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் புதுடெல்லியில் இன்று நடைபெறும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார். இளைஞர்களையும் இசையையும் இணைத்தல் என்ற கருப்பொருளில் இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதப்பது தொடர்பாக 5 இடங்களில் விசாரணை மேற்கொள்ள குழு அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதப்பது தொடர்பாக இன்று கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இக்குழு அடுத்த 10 நாட்களுக்குள் விரிவான ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யும் என்று தெரிவித்தார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தொடர்ந்து பேரவையில் இன்று இந்து சமய அறநிலையத்துறை, சட்டம், நீதி நிர்வாகம், சிறப்பு திட்டங்கள் செயலாக்கம் ஆகிய துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெறவுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வானிலை மாறுபாடு காரணமாக கடந்த 3 நாட்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று புறப்பட்டு சென்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி ஒட்டியுள்ள வங்கக்கடலில் கடந்த சில தினங்களாக காற்றின் வேகம் அதிகரித்து காணப்பட்டது. விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தி இருந்தது. இதன் காரணமாக கடந்த 3 நாட்களாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. இந்த நிலையில் நேற்று மாலை முதல் காற்றின் வேகம் குறைந்ததன் காரணமாக தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 200 மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று அதிகாலை மீன்பிடிக்க புறப்பட்டு சென்றுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் தெரிவித்துள்ளார். தருமபுரி பூச்சந்தையில் வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை இந்த விலை உயர்வு காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. கடந்த 1934 ஆண்டு இதே நாளில் இதன் கட்டுமான பணிகள் 4,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ரான்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணையும், மகளிர் இரட்டையர் பிரிவில் த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும் இன்று களமிறங்குகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் குட் மார்னிங் மக்களே. திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்ப உங்க எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க வருது போடு ஆட்டம் போடு.

மக்களே, திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இப்ப உங்க எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க வருது போடு ஆட்டம் போடு.

0: நேர்களை நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்று முற்பகல் 11 மணிக்கு ஆயுசு 100 உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி திருச்சி கொட்டப்பட்டு எம்ஜிஆர் நகர் மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மைய முதியோருடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இன்று காலை 11 மணிக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: Everybody listen to samba, bamba, rumba, tumba.

நேரம் 10:30. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் வருது.

சொந்தம்.

தஜனு தஜனு ததிமி ததிமி தகசித்தாம் தகதாம் பரகதாம் தத்தரித்தஜனு தகததித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜம் தத்திக்ரகதா தகதிமி தத்தத்ததிந்த தத்ததிந்த தகஜனுதா தத்தஜம் தி தத்தஜம் தத்தி தத்தஜம் தஜம் தஜம் த தக்கிட்டத்தாம் தக்கத்தாம் தத்தாம் தகிடுதாம் தஜம் தஜம் தஜம் தஜம் தரகிடுதாம் தக்கதிமி தகிடுதாம் தாம் தாம் தரகிடுதை தரகிடுதாம் திரகிடுதை தரகிடுதாம் திரகிடுதை தரகிடுதாம் திரகிடுதை தரகிடுதை

விழிகளில் துளிகள் வடியுமோ, அது சுடுவதை தாங்க முடியுமோ? கனவினில் எந்த உயிர் உறவாகி விழிகையில் இன்று அழுது பிரிவாகி தனிமையில்

சகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன பகன ககன பகன யகன ரகன சகன யகன ரகன சகன தகன ரகன சகன தகன பகன சகன தகன.

0: மூன்று மாதங்களில் பணம் டபுள்.
1: ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா?
0: என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே,
2: நாளைக்கு இங்க இருக்காது.
3: நீ எப்பவாவது அஞ்சு ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா?
0: இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதான்.
4: ஆர்பிஐ சொல்லுது, உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும்.
2: ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க.
4: ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான்.
0: ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: ஹலோ மக்களே, நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில் தொழில் முனைவோர் கே மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் தகவல்களுடன். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே மங்கையாட்ட போய் கேட்டீங்கன்னா மாதவத்தோட மாதவிடாயும் சேர்ந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க. இது பலருக்கும் நார்மலான ஒரு விஷயமா இருந்தாலும் சிலருக்கு

0: ரொம்பவே கொடுமையான விஷயம்னு தாங்க சொல்லணும். ஏன்னா இப்ப உள்ள காலகட்டத்துல மாதவிடாய் அப்படிங்கிறது பலருக்கும் பிரச்சனையா தான் இருக்கு. ஆமாங்க, 85% பெண்கள் மாதவிடாய் பிரச்சனையோட இருக்காங்க. இந்த மாதவிடாய் பிரச்சனை ஏற்படுறதுக்கான காரணங்கள் பல இருந்தாலும் அதுல முக்கியமான காரணங்கள் ஒண்ணு சானிட்டரி நாப்கின். இந்த சானிட்டரி நாப்கின்னால PCOS, PCOD, கர்ப்பப்பை பிரச்சனைகள், பீரியட்ஸ் பெயின் பல பிரச்சனைகள் ஏற்படுது. அந்த சானிட்டரி நாப்கின்ல பயன்படுத்துற பிளாஸ்டிக்கா இருக்கட்டும், கெமிக்கலா இருக்கட்டும், இதெல்லாம் நிறைய அசௌகரியமான சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. இந்த சூழலை மாத்தி பெண்களோட உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு இயற்கை பொருட்களை பயன்படுத்தி சானிட்டரி நாப்கின் தயாரிக்கிற பெண் தொழில் முனைவோர் மேரி நிஷாந்தி அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மேம், இன்றைய உற்சாகம் உச்சம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் மேம்.
1: வணக்கம் மேம், நான் துறையூர்ல இருந்து வரேன். என் பேர் மீர் நிஷாந்தி. என்னோட பார்ட்னர் நேம் வந்துட்டு ஷக்கிலா பானோ. நாங்க வந்துட்டு வே டு கேர் ஹெர்பல் சானிட்டரி நாப்கினை வந்து தயாரிக்கிறோம். எங்க கம்பெனி நேம் வந்து KM ஹெர்பல் அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் மட்டும் காட்டன் வச்சு பண்றோம். எந்த விதமான பிளாஸ்டிக்கோ கெமிக்கலோ ஃபிராக்ரன்ஸ் இல்லாத ஒரு தரமான காட்டன் கிளாத்தை வச்சு பண்ற நாப்கின் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சொந்த தயாரிப்பு தான்.
0: பெண்களுக்கு ஆரோக்கியம் வகையில பார்த்தோம்னா நிறைய அவங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுல முக்கியமா சானிட்டரி நாப்கின் செய்யணும்னு உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு?
1: நாங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா யூட்ரஸ் பிரச்சனையில வந்து அஃபெக்ட் ஆனவங்க. நாங்க ரெண்டு பேருமே பெண் குழந்தைகளை வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து எப்படின்னா எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பிள்ளைகளுக்கு இதை வராம தடுக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அவேர் ஆகுவோம் அப்படின்ட்டு நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு சின்னதா தான் நாங்க ஒரு ஹேண்ட்மேட் நாப்கின் பண்ணோம். ஏன்னா என்னோட பார்ட்னர் ஷக்கிலா பானு வந்து அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து இருந்த நிறைய பிரச்சனைகள் வந்து சரியா இருந்திருக்கு ஹெர்பல் நாப்கின் யூஸ் பண்ணி. அதனால அவங்க யூஸ் பண்ணதோட அந்த ஃபீட்பேக்கை வச்சுதான் நம்ம தாராளமா நம்ம பண்ணுவோம். ஏன்னா அடுத்த ஒரு கட்டத்துல நானும் அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணேன். சோ நம்ம ரெண்டு பேருமே அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபேமிலியா சேர்ந்து தான் நாங்க இதை பண்ண ஆரம்பிச்சோம். மெயின் ரீசன் வந்து இன்னைக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிறது நாப்கின்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், டயாக்சின், ஃபிராக்ரன்ஸ். இதனாலதான் நமக்கு பிரச்சனை வருதுன்னு தெரியாம தான் நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்ன்றதுக்காக நாங்க வந்து ஒரு விழிப்புணர்வையும் உண்டு பண்ணோம். அதை சர்வீஸ்ல பண்ணணும்ன்றதுக்காக தான் நாங்க இதை கொண்டு வந்தோம் மேம்.
0: உங்களோட இந்த ஐடியாங்கிறது நம்ம பாதிக்கப்பட்டோம், நம்மளோட எதிர்கால தலைமுறையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க எடுத்து வச்ச அந்த முயற்சிங்கிறது ரொம்பவே பாராட்டக்கூடியதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பின்னாடி ஒரு பிரச்சனை வருதுன்னா பிரிகாஷனரியா நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம், ட்ரீட்மெண்ட் எடுத்துப்போம், வருமுன் காத்துப்போம் அப்படின்னு நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இல்லாம மத்தவங்களும் பாதிக்க கூடாது, இந்த சானிடரி நாப்கின் வந்துட்டு நேச்சுரலா ஹெர்பலா வந்துட்டு தயாரிக்கணும் அப்படின்னு நினைச்சவங்களோட ஐடியா வந்துட்டு ரொம்பவே பாராட்டக்கூடியதுன்னு தான் சொல்லணும். இந்த நாப்கின்ல இருக்கக்கூடிய டயாக்சின்னு சொன்னீங்களே மேம், அது என்ன மேம்?
1: இப்போ நம்ம மார்க்கெட்ல கிடைக்கிற நாப்கின்ல பாத்தீங்க அப்படின்னா டயாக்சின் கெமிக்கல் இருக்கு. நம்ம மார்க்கெட்ல இருக்க நாப்கின்ல மேல இருக்க லேயர் வந்து பிளாஸ்டிக், அதுக்கு உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்கிள்டு காட்டன் தான் சொல்லுவாங்க. அது காட்டன் கிடையாது, அது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி திரிதிரியா இருக்கும். அந்த காட்டன் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னா வேஸ்ட் அட்டை, மரப்பட்டை இதெல்லாம் போட்டு ஒரு கூழ் மாதிரி காய்ச்சி அந்த கூழ் மாதிரி இருக்கிறத வந்து காட்டனா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதை வந்து பழுப்பு நிறத்துல இருக்கும், அந்த ப்ரௌனை வந்து ஒயிட்டன் பண்றதுக்காக பிளீச்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டயாக்சின். இந்த டயாக்சின் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா ஒயிட்டன் பண்ணிட்டு அதுலயே டெபாசிட் ஆயிடும். அந்த நாப்கினை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வெஜைனால வைக்கிறோம். அப்படி வைக்கிறதுனாலதான் நமக்கு வந்துட்டு அது 8 to 11 வருஷம் கழிச்சு நம்ம உடம்புல ரியாக்ட் பண்ணுது. சோ ஏன்னா நம்ம கர்ப்பப்பை வந்து உறிஞ்சக்கூடியது, அதனாலதான் அந்த கர்ப்பப்பைக்கு நாப்கின் மூலமா வந்து டயாக்சின் வந்து உள்ள போகுது. ஏன்னா அதுக்கு கீழே இருக்க லேயரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக், அது பிரீத்தபிள் கிடையாது. அதனாலதான் நமக்கு இன்ஹேல் ஆகி நிறைய கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நமக்கு நாப்கினாலதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், ஏன்னா நான் ஆல்ரெடி அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணேன், என் பார்ட்னர் சொன்ன உடனே நான் எனக்கான நாப்கினை நானே தைக்க ஆரம்பிச்சேன் வீட்டுல இருந்து. அப்ப பக்கத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் போது அவங்க எல்லாம் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்க அடுத்து ரெண்டு பேருமே சேர்ந்து கம்பெனியா வந்து நாங்க பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வே டு கேர் நாப்கின் வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு வந்தோம். நார்மலா பாத்தீங்கன்னா நமக்கு பீரியட் டைம்ல வந்து 3 days ரெஸ்ட் வந்து அப்போ கொடுத்தாங்க. நம்ம இப்ப இருக்க ஒர்க்கிங் விமன்ஸ்க்கு வந்துட்டு அந்த ரெஸ்ட் வந்து எடுத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா அப்போ வந்து நம்ம பீரியட் ஆகும்போது உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னாலதான் நமக்கு வந்து உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும். அதுக்காக தான் நமக்கு வந்து ஒரு 3 days ரெஸ்ட் முன்னோர்கள் காலத்துல கொடுத்தாங்க. ஆனா இப்ப நம்ம வந்து ஆண்களுக்கு நிகரா நம்மளும் ஒர்க் பண்றோம், ஓடுறோம், ஃபேமிலி மட்டும் கிடையாது எல்லாமே நம்ம பாக்குறோம். பெண்கள் வந்து ஆளின் ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஒரு நல்ல பீரியட் ப்ராடக்ட தேர்ந்தெடுக்கும் போது நமக்கான ஒரு சொல்யூஷனை நம்மளே தேடிக்கிறோம். நல்ல பீரியடை சேஃப் அண்ட் செக்யூராவும் கம்ஃபர்டபுளாவும் நம்ம கடந்து போகிறதுக்கு ஒரு தரமான நாப்கினை தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம்.
0: சானிட்டரி நாப்கின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய பிராண்ட் இருக்கு. அதுல உங்களோடது இப்ப நான் நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா அவங்கள விட நான் டிஃபரா தெரியணும். இப்ப மத்த பிராண்ட்லயுமே

0: ஹெர்பலா கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அது இருக்க பட்சத்துல இப்ப எனக்கு பேட் வேணும்னு சொல்றதை விட எனக்கு இந்த பிராண்ட சொல்லிதான் இதுதான் வேணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். எனக்கு சானிட்டரி நாப்கின் வேணும் அப்படின்னு போய் யாருமே கடையில கேட்கறது ரொம்ப ரேர் தான். அப்படி இருக்க ஒரு மார்க்கெட்டிங் சொசைட்டில உங்களோட பொருள் வந்து தனியா தெரியணும், இல்ல அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றீங்க?
1: மேம், நம்ம வந்து இப்ப வரைக்கும் வந்து ஹோம் மேக்கர்ஸ் தான் பேஸ் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா, வீட்டை முழுசா பாதுகாக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அம்மாக்கள் தான். அவங்க தான் வந்து ஒரு விஷயத்த தெளிவான ஒரு முடிவு எடுப்பாங்க. இப்ப எல்லா பெண்களுமே பாருங்களேன், பின்னாடி என்ன வரும்ன்றதை யோசிக்கிற திறன் யாருக்கு இருக்குன்னா லேடிஸ்க்கு தான் இருக்கு. அப்ப அவங்க வந்து அதை கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நம்ம ஏன்னா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றவங்க அவங்க ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, கூட பிறந்தவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. பீரியட்ல என்னென்ன பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு லேடிஸால புரிஞ்சுக்க முடியும். சோ அவங்க தான் நம்மளோட வந்து மெயினான பர்சன். நம்ம வந்து அவங்க கிட்ட போறோம், நம்ம அவங்கள்ட்ட சொல்றோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்தது, நாங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டோம், நீங்களும் விழிச்சுக்கோங்க, நீங்க பயன்படுத்துங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டு நீங்க இந்த விஷயத்த நாலு பேத்துக்கு சொல்லுங்க. நம்ம நிறைய விஷயங்களா ஷேர் பண்றோம், ஒரு மேக்கப் திங்ஸா இருக்கட்டும், ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இது வாங்கினேன் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஷேர் பண்றோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா இதை நம்ம இன்னைக்கு பேச கூச்சப்படுறோம், ஆனா இதுல வர பிரச்சனைகளை நம்ம தானே சந்திக்கிறோம், அதை யாருக்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாமல்லாம் இருக்கும். அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லேடிஸா போக்கஸ் பண்ணி அவங்க கிட்ட மார்க்கெட்டிங் பண்றோம். மேம், டீலர்ஷிப் கொடுக்கறோம் நம்ம. அவங்க சின்ன அமௌண்ட்ல இருந்து வீட்டுல இருந்தே பண்ணலாம். அவங்க எப்படி பண்ணலாம்னா, ஒரு ஸ்டேட்டஸ் வைக்க போறாங்க, தெரிஞ்சவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில பேச போறாங்க, அவ்வளவுதான். அவங்க ஃப்ரீ டைம்ல ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 1 மணி நேரம் ஒதுக்குனாவே அவங்க வந்து அதுக்குரிய பலனை வந்து பார்க்க முடியும். மேம், 3000 அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட வாங்கும் போது,
0: அதாவது அவங்களே அந்த ஹெர்பல் ப்ராடக்ட சேல் பண்றதுக்காக மார்க்கெட்டிங் பண்றதுக்காக அவங்களை சொல்றீங்களா?
1: தயாரிக்கிறது நம்மளோட தான், அவங்க வந்து வாங்கி பிசினஸா எடுத்து பண்ணிக்கலாம். அது இல்லாம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் நமக்கு நிறைய டீலர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. மேம், ஒன்ஸ் நம்மளோட வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா யாரும் வெளியே போறதில்ல. காஸ்ட் எல்லாம் வந்து நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஆனா நம்ம அதுல எவ்வளவு விஷயங்கள் வீணா செலவு பண்றோம் இல்லைங்களா?
0: நம்ம இதுல குறைக்கிறோம் அப்படின்னு பாத்துட்டு ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது ரொம்பவே அதிகம். அதை பத்தி பெருசா யாருக்குமே விழிப்புணர்வே தெரியாது. பெண்கள் கண்டிப்பா வருஷம் ஒரு வாட்டியாவது கர்ப்பப்பை டெஸ்ட் அப்படிங்கறத கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா திடீர்னு போறப்போ எனக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்களுக்கு சும்மா வயிறு வலிக்குதுன்னு போனதுதான் விட்ட இப்படி கேன்சர் ஆயிடும், சோ கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் அது ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. பிபி பிரஷர் சுகர்ங்கிறது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிசிஓடி கர்ப்பப்பை பிரச்சனை கர்ப்பப்பை கேன்சர்ங்கிறது ரொம்பவே ஒரு நார்மலான ஒரு விஷயமா போயிடுச்சு. ஆனா அது டாக்டருக்கு என்னமோ அது நார்மல் தான். அது திடீர்னு கேக்குற அந்த பேஷண்ட்டுக்கு அந்த பெண்களுக்கு வந்துட்டு அது கர்ப்பப்பை அப்படிங்கிற ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அது அவங்க ஏதோ பெரிய ஒரு விஷயத்த இழக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. இதெல்லாம் பிரிகாஷனரியா அவங்களே டெஸ்ட் எல்லாம் எடுத்து கண்டிப்பா அவங்களோட உடம்ப பாத்துக்கணும்.
1: கண்டிப்பா மேம், அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு மேம். எவ்ரி பீரியட் முடிஞ்ச ஒட்டியுமே டாக்டர் சொல்லுவாங்க பாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அந்த பீரியட் முடிஞ்ச 5வது நாள் வந்து நம்ம போய் அந்த டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு பீரியடுமே மினிமம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது நம்ம எடுக்கலாம். அப்படி நம்ம எடுக்கும் போது நம்மளோட யூட்ரஸ் வந்து நல்லா நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுதா, அந்த கரு முட்டைகளோட வளர்ச்சி நல்லா இருக்கா, ஏதாவது சிஸ்ட் இருக்கா, நம்மளோட கர்ப்பப்பை நல்லா நார்மலா ஃபங்க்ஷன் ஆகுதா, இல்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ்னால அது பாதிக்கப்படுதாங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாங்க மேம். அது வந்து நம்மளோட சேஃப்டிக்காக அதை நம்ம ரெகுலரா பண்றது ரொம்ப நல்லதுங்க மேம்.
0: அது எப்படி ஹாஸ்பிட்டல் போய்
1: உணவு பழக்கமும் ஒரு விதமான காரணம். ஏன்னா முன்ன மாதிரி இப்ப நம்ம யாரோ டைமிங்க்கு தூங்கி எந்திரிக்கிறது இல்ல. முன்னோர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு எல்லாம் படுத்துருவாங்க, அதிகபட்சம் 10 மணிக்கு தூங்கிடுவாங்க. நம்ம இப்ப 8 மணிக்கு தான் சாப்பிடறதுக்கே ரெடி பண்றோம், 10 மணிக்கு தான் சாப்பிடுறோம், அப்படியே டைமிங் மாறுது. அப்ப நமக்கு நிறைய ஹார்மோன் மாற்றங்கள் வருது. ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோட அங்க சேஞ்சஸ் நடக்கும்போது அப்ப நமக்கு வந்து அந்த சைக்கிளே பிரச்சனையா தான் வருது. இதனாலே நிறைய ஸ்ட்ரெஸ் வருது நமக்கு, ஸ்ட்ரெஸ்னாலே நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் வருது. அப்ப அதனாலதான் நமக்கு வந்து ஒண்ணு நம்மளோட ரெகுலரான லைஃப் சைக்கிள் வந்து கரெக்டா இருக்கிறது இல்ல, சாப்பாடு சரியா இருக்கிறது இல்ல, நாப்கினும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்றது இல்ல. மெயின் வந்து நாப்கினை வந்து நம்ம கரெக்டா சூஸ் பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்காது மேம். நம்ம பாட்டி காலத்துல எல்லாம் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணாங்க, அப்ப யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இப்ப பாருங்க, எந்த ஒரு நாப்கினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே லீக் ஆடுமோ, ஐயோ இது எடுத்துக்குமோ, ஒரு சிலர் எல்லாம் 4-5 லேயரா வச்சு எல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பயத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு நாப்கின். அந்த ஒரு சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கோம் அதை, பெண்ணாகிய நமக்கு தான் தெரியும் எவ்வளவு வலி, எவ்வளவு ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ், எங்க போறதும்
0: வரும், நிறைய சிச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம் கண்டிப்பா.
1: அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், நம்மள மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது, வரும் தலைமுறைக்கு வந்து இந்த பிரச்சனை

0: வந்துடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட தான் மேம் இந்த கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணது.
1: பெண்களுக்கு தேவையான பல தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா அந்த மேன் சொன்ன அந்த பாப் ஸ்மியர் அப்படிங்கிற டெஸ்ட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒண்ணு. இந்த மாதவிடாய் பிரச்சனையை பத்தியும் சானிட்டரி நாப்கின் பேட் பத்தியும் மேரி நிஷாந்தி அவர்கள் தரும் பல தகவல்களை வர திங்கக்கிழமையும் நம்ம உற்சாகமிச்சம் நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ரக்ஷனா சரவணன். ஆரோக்கியமான பெண்களே நாட்டின் பலம். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது
2: திருச்சி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: உற்சாகம் உச்சம்.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி
2: இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: நேயர்களே, கடந்த மாதம் 31ஆம் தேதி கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் உரையாடினோம். அந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதியை தற்போது கேட்கலாம். மேலை நாடுகள்ல நடத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி இது, அதை பற்றி நான் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நாமெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒன்னு கூகுள் மேப்ல பார்ப்போம், இல்ல பக்கத்துல இருக்கிற இடமா இருந்தா நம்மளுக்கு எது குறுகிய வழியோ அதுதான் போவோம். சந்து பொந்து எதுவா இருந்தாலும் உள்ள போயிடும், அதெல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஆனா பெண்கள் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அது பாதுகாப்பான இடமா அப்படின்னு முதல்ல பாத்துட்டு, பாதுகாப்பான ஒரு மிக நீண்ட தூரமா போற ஒரு பாதையை தான் தேர்ந்தெடுக்கிறாங்களாம். குறுகிய பாதை சில இது பாதுகாப்பு இல்லைனால ஆண்கள் கவலைப்படுறது, சைக்கிள் விளையாடா போது நம்ம போயிடுவோம். ஆனா பெண்கள் அப்படி கிடையாது, அவங்க ஒரு இடத்துக்கு பாதுகாப்பா போன நினைக்கும் போது அது வந்து இதை விட 3 மடங்கு பெரிய ஒரு நீண்ட தூரமா இருந்தாலும் அப்படிதான் போறாங்களாம். அப்போ இந்த சமூக கட்டமைப்பு வந்து இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது இங்கன்னு கிடையாது, வெளிநாட்டுல இப்படி இருக்கும் போது இங்கே வந்து நம்ம ஊர்லயும் அது இருக்கதான் செய்யுது. நம்ம உள்ளதை உள்ளபடி பேசி விடுவோம் சரிங்களா. அப்போ இந்த பெண் பற்றிய கட்டமைப்பு புனைக்கதைகள்ல எவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது? நான் சொன்ன ஒரு பெண்ணுனாலே பாலியல் ரீதியாக அணுகிறாங்க, அவர் உடம்பு தான் வந்து அந்த கதைக்கான தேவையாக இருக்கிறது. அதாவது நம்ம ஒரு ஆண் வாழ்க்கையில் இழக்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சொத்து இழக்கலாம், குடும்பத்தை இழக்கலாம், அவனுடைய நற்பெயரை இழக்கலாம், இப்படி 1008 விஷயங்கள் இருந்தாலும் அவன் உடம்பை வைத்து அவனை யாரும் வந்து கேள்வி கேட்கறது இல்ல. ஆனா பெண்ணுன்னு வரும்போது உடம்பு தான் முதல் கேள்வியா முன்னாடி வந்து நிக்குது. அப்படி இருக்கும் இந்த கட்டமைப்பு புனைக்கதைகள் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில?
4: வேல்வித்தியின் ஒரு நாவல், எம்வி வெங்கட்ராமன் நீங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் பக்கத்துல சௌராஷ்டிரர்கள் நெசவு தொழில் செய்யறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை பேசுற ஒரு புதினம் தான் அந்த வேல்வித்திங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப இயல்பா நம்ம சொன்ன மாதிரி பெண்ணுன்னா ஒரு ஆணுடைய பார்வையில இப்போ கணவனை இழந்துட்டாலும் கைம்பண்ணா இருந்தாலும் அவங்க வந்து அப்படி வீட்டுக்குள்ளதான் இருந்துட்டு போயிடணும், அந்த விதவை குளத்துல வீட்டுக்குள்ள இருக்கணும், அடுத்த திருமணம் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஆணுடைய பார்வை. ஆனா இப்ப நீங்க அந்த இவருடைய நாவல் அம்மா வந்தாலே அப்பவே இருக்கிற விஷயத்த பண்ணாரு அப்படின்னு சொல்றோம், அது திருமணம் தாண்டிய ஒரு உறவா அப்படின்ற இல்லையா, அது வந்து கணவன் இருக்கும் பொழுது போறாங்க. அந்த வேல்வித்தையில இன்னொரு நாவல்லையும் அதுதான், அந்த பள்ளிக்கொண்டபுரத்துலயும் அப்படிதான் நடக்குது, கணவன் இருக்கும்போது அந்த பெண்ணை வந்து இன்னொரு போறாங்க. ஆனா இந்த நாவல்ல பார்த்தோம்னாக்கா ஒரு இளம் பெண்ணு அவங்களுக்கு 22 வயசுல கணவன் இறந்துடுவாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னாக்கா அவருடைய தோழியுடைய கணவனா கூட அவங்களோட உறவு ஏற்படுது, காதல் வந்து ஏற்படுது. இப்ப அந்த விஷயத்த வந்து இது வந்து சமூகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாவோ அப்படி பார்க்காம அந்த பெண்ணுடைய மனநிலையிலிருந்து அந்த கதாபாத்திரத்தை வந்து அவர் வந்து உருவாக்கியிருப்பாரு. ஆனா அதே நேரத்துல பார்த்தோம்னாக்கா கௌசலை, அந்த வேல்வித்தியினுடைய கதையில வர்ற கதை பேரு கௌசலை, அவங்க ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு பெண்ணா இருப்பாங்க. கணவன்னா மனைவி தவிர வேற யாரும் பார்க்க கூடாது, பேசக்கூடாது, அது மாதிரி

ஒரு சென்சிட்டிவான ஒன்று பெண்ணா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய தோழி பார்த்தோம்னாக்க கணவன் இறந்துடுவாங்க, ஆனா உடம்புல காமம் இருக்கு, அதை தனித்துக் கொள்வதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவ தோழியுடைய கணவனை தான் தேர்ந்தெடுத்துக்கிறான். இவங்களுடைய உறவு தெரிய வரும்பொழுது அவருடைய தோழி கௌசல்ல வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்ப அவங்க வந்து 3 மாதம் கர்ப்பமா இருப்பாங்க அந்த பெண்ணு. அப்ப அதையும் பொருட்படுத்தாம கை குழந்தை ஒண்ணு இருக்கும், அந்த குழந்தையோட கணவன் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்மளுடைய தோழி நம்பிதான் அவளை நம்ம வீட்டுக்குள்ள நட்பா பழகிட்டு இருந்தோம், கணவனோட பழக வச்சோம். ஒரு பணம் தேவைப்படும் போது அவ வந்து உதவி பண்ணுவான், அத கிட்ட இவ அதை அனுமதிப்பான். அவன் கணவன் வந்து வாங்க மாட்டான், உன் தோழி கிட்ட எல்லாம் தேவையில்ல வாங்க வேண்டாம்னு சொல்லுவான். அவோ மனைவிதான் அதை கன்வின்ஸ் பண்ணி அந்த பணத்தை கடனை வாங்க வைப்பான். அதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவன் மனத்துல ஒரு இறக்கத்தை உருவாக்கி தோழி இல்லாத நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா இதை வந்து இன்னும் கூட ஒரு முற்போக்கான ஒரு திருமண செய்து வைக்கிற மாதிரியோ என்ன பண்ண வைக்கலாம், ஆனாலும் என்னன்னா நடைமுறை இப்படிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு போக்கா அதை காட்டுகிற தன்மை வந்து

0: ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கிடுவாங்க. அப்போ என்னன்னாக்கா இது வந்து இன்னும் கூட ஒரு முற்போக்கான ஒரு திருமண செய்து வைக்கிற மாதிரியோ என்னவோ பண்ண வைக்கலாம். ஆனாலும் என்னன்னா நடைமுறை இப்படிதான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இயல்பான ஒரு போக்கா அது காட்டுகிற தன்மை வந்திருக்கு. அது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் தாண்டி மாதிரி யோசிச்சிருக்கலாமா அப்படின்னா 20 வயது பெண்ணு தான், அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் செய்யற மாதிரி கூட அந்த ஆசிரியர் நினைச்சிருந்தா ஏற்பட பண்ணிருந்திருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு இன்னொரு திருமணம் ஆனா கூட ஒரு தொடர்பில் இருக்க மாதிரியான ஒரு இது கட்டமைப்பு பண்ணதுனால அதுவும் நெருடலான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரிதான் தண்ணீர்லயும் அப்படிதான், ஒரு ஆணால பழிவாங்கப்பட்டு அவ வந்து மறு திருமணம் செய்து கொள்ளாமே இருப்பான். அது மாதிரி அப்போ வந்து ஆண்கள் வந்து அப்படி இருக்குமான்னு தெரியல, ஒரு ஆண் இணை இல்லாம இருந்தாக்கா அவனுக்கு இன்னொரு திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆண் எழுத்தாளர்களை செய்யற வேலை நினைக்கிறேன் நான், ஒரு பெண் எழுத்தாளர் தான் அதுக்கான மாற்று என்ன இருந்திருக்குமோ இருக்கலாம்னு கூட நினைக்கிறேன்.
1: அவங்க
0: அவனுடைய பார்வை இருந்தா அது வேற மாதிரி
1: இருந்திருக்கலாம்.
0: ஆமா அப்படின்ற மாதிரி இது ஒரு ஆணாதிக்க பார்வையா கூட இருக்குமோ அப்படின்ற மாதிரி கூட இதெல்லாம் வந்து தோணுது. ஆணுடைய பார்வையில பெண்ணா இப்படிதான் இருக்கணும், அது மாதிரி இருநூத்தி இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளாமல் மறைமுகமோ இன்னொரு உறவுல இருந்துக்கலாம்.
1: ஆமா அதாவது பல விஷயங்கள் நம்ம பேசணும்னா நம்ம தாண்டி போது இருந்தாலும் வந்து ஆணுடைய பார்வையில் பெண் இப்படிதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வந்து இருக்கு. அந்த கட்டமைப்பை மீறும் போது அது வந்து ஆணும் சரி இந்த சமூகமும் சரி பெண்களும் ஆண் மட்டும் இல்ல பெண்களும் சேர்ந்து கூட்டாக தண்டிக்கிறது தான் வந்து நியதியா இருக்கு.
0: இன்னொன்னு இந்த கடலோர கிராமத்தின் கதை, இதுல இருந்து இதுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதுல தோப்பில் முகமது இம்ரான் காலம் வந்து முதல் உலக போர் முடிந்த காலகட்டத்துல நடந்தா சொல்லுவாங்க, இப்ப மாறி இருக்கலாம். அதுல பாத்தீங்கன்னாக்க அந்த இஸ்லாமிய பெண்களை அவனுடைய அனுமதியை கேட்காம வயதானவனுக்கும் வசதியா இருந்தா வயதானவனு கூட சின்ன பொண்ணுல திருமணம் பண்றது, அது மாதிரி இன்னும் மனநலம் பாதிக்கப்பட்டவனு கூட வசதியானவன திருமணம் பண்றது, பெண்ணுடைய விருப்பமே கேட்காம அப்படிங்கிற மாதிரியான கதாபாத்திரம். அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் தான்,
1: வேற யாரா
0: அதுல சந்தேகத்தோட பாக்கலாம். தோப்பில் முகமது மூரானே ஒரு இஸ்லாமியரா இருக்கும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து வெளிப்படையா எழுதியிருப்பாரு. ஆனா அதுல பாத்தோம்னா அந்த பெண்கள் வந்து சரி இப்படி கட்டி கொடுத்துட்டாங்களேன்றதுனால காலம் முழுக்க அங்கே இருக்க மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு மூணு கதாபாத்திரம் எல்லாம் வரும். முதல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஒருத்தர் வயசானவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு வருஷத்துல இறந்து போயிடுவாரு. ஆனா அதுலயும் இதே மாதிரிதான், அப்போ சமூகத்துல அப்படி இருந்ததுன்னு தெரியல, இருந்திருக்கலாம் அவங்க கேட்டா அப்படி சொல்லலாம். வயதானவனுக்கு திருமணம் பண்ணுவாங்க, ஒரு வருஷத்துல இறந்து போயிடுவாங்க, அப்புறம் காலம் முழுக்க அந்த பெண்ணு வந்து விதவையாவே இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு வருஷத்துல ஒரு குழந்தை வந்து உருவாக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த பிறந்த குழந்தை அவன் வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருப்பான். என்னன்னா உளவியல் வந்து அங்க இருக்கு, பெண்கள் வந்து மாதமா இருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த பெண்ணை வயதானவன் திருமணம் பண்ணிட்டாங்க, அவனுக்கு கர்ப்பமாகறாங்க, அப்ப அந்த ஒரு குழப்பம் வந்திருக்கும் இல்லையா, ஒரு வயசானவன் திருமணம் பண்ணிட்டாங்கன்னு. அதனால பிறக்கிற குழந்தை வந்து மன வளர்ச்சியை குன்றிய குழந்தைய பிறக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த இவர் வந்து காட்டியிருப்பாரு. அப்ப வந்து ஆண்களால் உருவாக்கப்படுற கட்டமைக்கப்படுற அந்த பெண்கள் வந்து அவங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கப்படுறாங்க, அதுக்கடுத்த தலைமுறையும் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தியா அதுல வந்து நம்ம பார்க்கலாம் அந்த இதுல. அதுல இன்னொரு ஆயிசா என்கிற ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பெண்ணுக்கு என்ன பண்ணா பெண்ணுடைய விருப்பத்தை கேட்காமே கொஞ்சம் மனம் நலம் பாதித்து இருக்கிற ஒரு பையனுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க. ஒரே மாசத்துல அந்த பெண்ணு வீட்டுக்கு வந்துடுவான், வீட்டுல வந்து காலம் முழுக்க அமைதியாவே இருப்பான். அவங்க அத்தை பையன் ஏற்கனவே சொன்னமில்லை, வயதான திருமணம் பண்ணிட்டு கொஞ்சம் மனநலம் குன்றிருக்கிற பையன், அவங்க அத்தை பையன் தான் அந்த வீட்டுலயே இருப்பான். அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல காதல் வருது ஆயிசான்ங்கிற பெண்ணுக்கு. ஒரு மாதத்திலேயே அவ திரும்ப வந்துட்டான், தனக்கு திருமணம் பண்ணவன் மனநலம் குன்றிருக்கிறன்றதுனால வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் இதுவா இருக்கிறான். இங்கேயே வந்தா இவன் எல்லா வேலையும் செய்வான், ஆனா கொஞ்சம் மந்த புத்தின்னு சொல்லுவாங்க, மனநலம் குன்றி கிடையாது ஆனா மந்த புத்தி உள்ளவன். அவனை திருமணம் செய்யலாம் அப்படின்னு அவனுக்கு காதலிக்கிறாங்க, ஆனா அப்பா வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதனால அப்பா கிட்ட சொல்லவும் இல்லை, ஆனா ரெண்டு பேரும் காதலிக்கிட்டு அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறாங்க. அவன் என்ன பண்றானாக்கா இங்க இருந்தா நம்மளால முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டு இலங்கைக்கு போயிடுவான் அந்த பையன். இப்ப இந்த பெண் என்ன பண்றானாக்கா அப்பா காதல் ஏத்துக்க மாட்டாரு, அவனும் வெளிநாட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணுவனா தற்கொலை வந்து பண்ணிப்பாங்க. வேற ஒரு திருமணம் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இந்த பெண் கதாபாத்திரங்களுக்கு அப்படி வந்து உருவாக்க மாட்டேன்றாங்க. அந்த வந்து போக்கு வந்து இருக்கு, யதார்த்தத்துல அப்படிதான் இருக்கு, சமூகம் அதை ஏத்துக்காது அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னாலும் தெரியல. இது மாதிரியான பெண்களுடைய கட்டமைப்புல மேல் மட்டத்துல இருக்கிற பெண்களா இருந்தாக்கா டி ஜானகிராமன், நீல பத்மன் அப்படிங்கிற வர பெண்கள் திருமணத்துக்கு ஆனதுக்கு அப்புறமும் கூட வேற ஒரு தொடர்பு ஏற்படுற மாதிரி இருக்கு. இள வயது பெண்கள் கூட திருமண வாழ்க்கைக்கு இல்லாத ஒரு போக்கு தான் இந்த நாவல்கள் படைக்கப்பட்டிருக்கு.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: ஆண் எழுத்தாளரின் பார்வையில் ஆணாதிக்க பார்வையில் எழுதுறதுனால பெண்களுக்கு என்ன தேவை என்று தெரியாமலே வந்து இதுதான் தேவைன்னு நினைச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு
1: எழுதிருக்காங்க.
0: கட்டமைப்பு மீறி எழுதுனா அவளுக்கு எதிர்ப்பு வருமோ நினைக்கிற ஒரு மனபாவம் கூட
1: இருக்கலாம்.
0: கட்டமைப்பை மீறி எழுதி எதிர்ப்பை சம்பாதித்து கஷ்டப்பட்டவர்களை நம்ம பார்த்திருக்கணும். ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளர் குறிப்பிட்ட வகையான கதைகளை தான் எழுதுவார் அப்படின்னு அவரை வந்து பாலியல் எழுத்தாளர் என்று முத்திரை குத்து விடுவார்களோன்ற ஒரு பயமும் இருந்திருக்கு.
1: ஆமா, இல்லன்னு நீங்க சொன்ன மாதிரி ஆணையராமனுக்கு அவங்க சமூகத்துல எதிர்ப்பு இருந்ததுன்னு சொல்றீங்க இல்லையா, அப்படி கூட அவங்களுக்கு எண்ணம் இருந்தா கூட இப்படி நம்ம கொஞ்சம் முற்போக்கா எழுதுனாக்கா நமக்கு பிரச்சனைகள் வரும் என்று கூட ஒதுங்கி இருக்கலாம். ரசூலுக்கு கவிதையில பேசினாரு சொல்லிட்டு அவருக்கே பிரச்சனை வந்தது இல்லையா.
0: இந்த இடத்துல நம்ம வந்து முக்கியமா ஒருத்தர் ஜி நாகராஜன் அவரை நம்ம வந்து அப்படியே ஒதுக்கி விட்டு சொல்லிட்டோம். அவரு என்ன சொல்றாருன்னா, இதையெல்லாம் ஏன் எழுதுறேன்னு கேட்காதீங்க,
1: இப்படியும் இருக்கு
0: புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றாரு. அந்த மனநிலையோடவே நம்ம வந்து நவீன இலக்கியத்தையும் சரி எந்த இலக்கியத்தையும் அப்படியே அணுகுனாலே போதும்.
1: நீங்க ஜி நாகராஜனுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. என்னக்கா நீங்க இப்போதைக்கு இந்த விலை மாதிரிகள் எல்லாம் விளிம்பு நிலையினர் அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே கதாநாயகிகளா ஆக்கியதான் அவர் வந்து படிச்சிருப்பாரு. அது ரொம்ப பெரிய விஷயம் தான். இன்றைய காலகட்டத்துல ரொம்ப சாதாரணம் எழுதுறாங்க அதுல.
0: ஆமா,
1: ஆரம்ப காலத்துல அது ரொம்ப பெரிய விஷயமா
0: எழுதுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா நம்ம தாண்டி வந்துட்டோம். முன்னே தேர்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்ப அது எழுதுனதுனாலே அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார், மோசமான ஒரு முத்திரை குத்தப்பட்டார். அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பெரிய அளவில் கிடையாது, அவர் படைப்புகள் கொஞ்சம் சிறிய அளவில் தான் உள்ளது. ஆனா அது எல்லாமே வந்து தொகுத்து புத்தகமா வெளியே வந்திருக்கு, மக்கள் படிக்க வேண்டும் அப்படின்றத நம்மளுடைய ஆசை.
1: நல்லா இருக்கும் அந்த குறித்தி முழுக்க, நல்லா இருக்கும். நாளை மற்றும் ஒரு நாளை
0: நாளை மற்றும்
1: அந்த நாள் சிறுகதைகளும் இன்னும் நல்லா இருக்கும். பாலியல் சார்ந்தா இருக்கிற விஷயங்களை
0: டெர்லின் ஷர்ட்டும் பட்டுமுளை வேட்டி, அருமையா ஓடிய கால்களும் நல்லா இருக்கும். அருமையான ஒரு எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களை பத்தி சென்ற வருடம் சாகித்ய அகாடமி விருது வென்ற சா தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய நூல்ல வந்து
1: அந்த நூல்ல எழுதியிருப்பாருங்களா. ஓ சரி சரி,
0: தமிழ் இலக்கியம்
1: 50 ஆண்டு சிறுகதை,
0: 50 ஆண்டு சிறு தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுலயும் நம்ம அது படிச்ச சிறுகதைகளை வந்து பல எழுத்தாளர்கள் தெரிஞ்சிருக்கலாம். அடுத்த பகுதியும் வர இருக்கு.
1: இப்ப இந்த பின்னவெடுத்தம்னு சொன்னீங்க இல்லையா, அதுலதான் அந்த விளிம்பு நிலையை பற்றி மையப்படுத்துதுன்னு சொல்லுவாங்க.
0: கட்டமைக்கப்பட்டத உடைச்சு போடுறது
1: அதான் சொல்ல. நீங்க ஜி நாகராஜன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பவே
0: விளிம்பு மையப்படுவார்.
1: ஆமா, அதுதான் ஆச்சரியமான விஷயம். அந்த தன்மை புதுமைப்பித்தன் கூட கொஞ்சம் இருக்கும், ஆனா அவரே மீறி வந்து இவர்கிட்ட ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி.
0: புதுமைப்பித்தன் வந்து ஒரு ரஷ்ய நாவல்கள் ரஷ்ய எழுத்துல இருந்து தன்னுடைய தாக்கத்தை எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் இந்திய தமிழ் சூழலுக்கு அது கொண்டு வந்து எழுதினாரு. அது ஒரு காலத்தில் அழியாத காவியங்கள். ஆனா ஜி நாகராஜன் எழுதுனது மற்றும் ஒரு வித்தியாசமான ஒரு தளம். அவர் வந்து ஒரு பாதையை போட்டு
1: இல்ல அப்பவே
0: பாதையை போட்டு கொடுத்தார்.
1: அதாவது என்னன்னா அவங்க சூழல்ல அவங்க அப்படி ஆயிட்டாங்க, அதனால இங்க அவங்களையும் மனிதாபிமானோட அணுகணும் அப்படின்ற விஷயம் இல்லையா.
0: ஆமா,
1: அதுதான் அதுல முக்கியமான விஷயம்.
0: சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை எப்படியான மாத்துது. மனிதன் பிறவியிலே நல்லவனோ கெட்டவனோ கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய கதைகளை கொண்டு போற ஒரு அருமையான ஒரு கதை, அருமையான ஒரு எழுத்தாளர்.
1: மகத்தான சல்லி பையன் மனிதன்
0: மகத்தான சல்லி பையன் ஒரு முரண் ஒரு வாக்கியத்தை கொடுத்திருப்பாரு. மகத்தானவனாவும் இருக்கான், சல்லி பயலாவும் ஒரு பக்கம் இருக்கிறான் அப்படின்றது அவருடைய பொன்மொழிகள்ல ஒன்று. அது மாதிரி வாழ்க்கையில் முட்களில் விழுந்து நானே குருதி கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஷெல்லியோட வார்த்தைகளை அவர் வந்து இறுதி காலத்துல சொன்னார் அப்படின்றது பதியப்பட்டிருக்கு. வாழ்க்கை வாழ்வின் முட்களில் விழுந்து நானே குருதி கொட்டி கொண்டிருக்கிறேன், அதாவது அவரே போய் அவருடைய கஷ்டங்களை வந்து வர வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு. அவர் இறுதி காலத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அவருடைய ஆன்மா பிரிந்தது. நிறைய அவருக்கு வந்து தீய பழக்கங்கள் இருந்ததுனால அந்த மாதிரி ஒரு நிலைமை.
1: ஆனா புகழ்பெற்ற கணித ஆசிரியர்,
0: மிகப்பெரிய ஒரு ஆளுமை, நல்ல ஒரு திறமை உள்ளவர். ஆனால் ஒரே ஒரு விஷயம், சா தமிழ்ச்செல்வனையும் அவருடைய இதை ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா ஜி நாகராஜன் பற்றி, இவர் வாழ்க்கை ஒரு பாடமாக இருக்கட்டும் எல்லாருக்கும்.

0: அப்படின்ட்டு.
1: ஓஹோ
0: அது எழுத்தாளர்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரீமா எதுலையும் போகாதீங்க, எல்லாத்துலயும் வந்து மிதமா இருங்க அப்படின்ற மாதிரி தான் அது வந்து ஒரு இதுவா இருக்கும்.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: அடுத்த கேள்வி போலாம் சார். இதுவும் வந்து முக்கியமானதுதான். சங்க இலக்கியங்களே போவோமே, தலைவன் இருப்பான், தலைவி இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. தலைவன் பரத்தையர் வீட்டுக்கு போவான், எல்லாம் உண்டு. தலைவனுக்கு வந்து அங்க கற்பு கிடையாது, தலைவிக்கு கற்பு உண்டு. இது அப்பமே ஆரம்பிச்சு.
1: ஆமா ஆமா,
0: அதுதான் அப்படியே வருது. அப்படி இருக்கும்போது
1: அதே பரத்தமிழ் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க.
0: ஆமா, ஒழுக்கம் வந்து ஆணுக்கு கற்பிக்கப்படாது, பெண் மட்டும் தான் ஒழுக்கமா இருக்கணும். அதாவது அவனுடைய தலைவன் பிரிஞ்சு சென்றப்பறம் வாடி இருப்பாங்க, வரவருக்கு போய் காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தோழியர்கள் வந்து தூது சொல்லுவாங்க, நற்றாய் வந்து புத்திமதி சொல்லுவா, எல்லாம் நடக்கும். ஆனா ஆண் வந்து ஒரு பொருள் தேடி போகும்போது அவன் ஒரு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டாலும் அது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரிதான் அந்த ஒழுக்க நெறிமுறைகள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அப்படியே அந்த நவீன இலக்கியம் வரும்போது அதே தான் தொடருது. இப்ப பின்னவனித இலக்கியத்துல நம்ம பேசுற மாதிரி மாறுது. இதுல மரபு மீறிய பெண்கள் பற்றி புதினங்களை எப்படி சித்தரிக்கிறாங்க?
1: அதுதான் நம்ம சொன்னது. இப்போ அலங்காரத்தம்மாள் அந்த கதாபாத்திரம் தான் அதுல. ஆனா நீங்க அது சொல்லும் போது நமக்கே ஒரு சமாதானம் ஆகிற மாதிரி அந்த கட்டமைப்பு வந்து உருவாக்கப்படுது அப்படிங்கறத அந்த இதுலயும். இப்ப இதுலயும் பள்ளிகுண்டபுரத்திலயும் காத்தியாயினி என்கிற பெண்ணும் கூட திருமண உருவ மீறின தொடர்புல இருந்தாலும் அதுக்கான காரணமும் அந்த நாவல்லே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரியான விஷயங்களை தான் இதுல அந்த மரபு மீற பெண்கள் அவங்களா அதை விரும்பி வந்து ஏத்துக்கல. கணவன் கிட்ட அந்த குடும்பம் சார்ந்த சில கட்டுப்பாடுகள் இருக்கு அல்லது போதாமைகள் இருக்கு.
0: ஆனா ஏன் மரபு பெரிய ஆண்கள் அப்படின்ற நம்ம
1: மரபுன்றது
0: பெண் மட்டும் மீற முடியும், ஆணும் மீறல. அல்ல,
1: நம்மளே மீற நம்ம மூளைக்குள்ள இந்த ஆண் வயப்பட்ட சிந்தனைங்கிறது அதுதான். ஆமா,
0: இது வந்து சிந்தனைக்குள்ளே அதை விட்டுருவோம்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஆண் என்பது நப்புல இருந்து இது வந்து அவனுக்கானது இல்ல. ஆண் பெண் உறவுகளும் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஒருவனுக்கு ஒருத்தி இல்ல, ஒருத்திக்குதான் ஒருவன். சங்க காலத்துல ஒருத்தான் ஒரு தலைவனுக்கு தான் காம கெழுத்தியா இருக்கணும். அப்ப ரொம்ப நுட்பமா வச்சிருக்காங்க பாருங்க இந்த விஷயத்த.
0: கொஞ்சம் வந்து ஆண்கள் பார்வையிலிருந்து விலகியே இத பாப்போம்.
2: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: சார், அடுத்தது பெண் விடுதலை வலியுறுத்துற வகையில கதையின் நாயகிகள் படைக்கப்படுறாங்களா? பெண் விடுதலை எந்ததான் பெண் விடுதலை? உடல் சார்ந்தது பெண் விடுதலையா, மனம் சார்ந்ததா, இல்ல பொருளியல் சார்ந்ததா? எந்த வகையில வந்து இந்த பெண் விடுதலைய இந்த கதை நாயகிகள் சொல்றாங்க?
1: ஒண்ணு, பொருளாதாரம் சார்ந்த விடுதலை தான் முக்கியமான விடுதலையா இருக்கும். நீங்க பொருளாதாரம் இல்லாம இருந்தா பெண் வந்து எப்பயுமே அடிமையா தான் இருக்க முடியும் அப்படிங்கறது நமக்கு அடிப்படையான ஒரு புரிதல். பொருளாதாரம் இல்லாம என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியா தண்ணீர் அடையலாம் பெண்ணுக்கு வந்து ஆணுக்கு கட்டுப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு தான் யதார்த்தமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இதுல என்னன்னா, நமக்கு இதுல திருமண உறவு சார்ந்தம் கூட, இப்ப பெண் விடுதலைன்னு சொன்னாக்கா வயது வந்த பெண்ணு தனக்கான இணையை ஆணு எப்படி தேர்ந்தெடுக்கிறானோ அதே மாதிரி பெண்ணு தேர்ந்தெடுக்கணும் அந்த உரிமை இருக்குது இல்லையா? அது சில அந்த அளவுக்கு இன்னும் பெரிய அளவுல வரல.
0: அம்பையாரோட ஒரு கதையில கூட வந்து கணவனை இழந்து வயதான ஒரு பெண் வந்து தன்னோட இணைய வந்து அவங்க தேடிக்குவாங்க. அவரும் ஒரு அவங்களோட வயது உள்ளதான், ஆனா அவங்களோட பிள்ளை

0: அதை வந்து சந்தேகமா பார்த்து அதை வந்து நடக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. உங்களோட சொத்துக்காக தான் அவர் வராரு அப்படின்னு வந்து பேசுவாங்க. அது மாதிரி ஆணா இருந்தா இப்படி ஒரு பார்வையும், பெண்ணா இருந்தா இப்படி ஒரு பார்வையும் அப்படின்ட்டு இருக்கு. நிச்சயமா
1: அதில் போராடக்கூடிய பெண்களும் அம்பை இதில் ஒரு கதையில வந்து இருக்கும். தீவிரமா போராடுகின்ற ஒரு பெண்ணை, பொதுவான சமூக விடுதலை என்பது பெண் விடுதலை உள்ளடக்கியது தான் அப்படின்னு என்கிற அர்த்தத்துல, அது போல சமூக போராட்டத்திலே தீவிரமா கலந்துகிற ஒரு கதாபாத்திரம் கொண்ட ஒரு கதையை வந்து அம்பை வந்து எழுதியிருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜெயந்தன் கதையிலும் ஒரு கதை இருக்கும். ஒரு பெண்ணை வந்து ஏற்கனவே இப்போ கொஞ்சம் இளம் பெண்கள் வீறு கொண்டு வீரமா தைரியமா போராடுறாங்க இல்லையா, அது மாதிரியான கதாபாத்திரங்கள்ல அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. பெண் விடுதலை உள்ளடக்கிய கதாபாத்திரங்களா வந்திருக்கு, ஆனா ரொம்ப அதிக அளவுல வந்து வரல.
0: பெண் விடுதலைன்றது பொருளாதார விடுதலை தான் முதல் விடுதலை. அதுல இருந்து மற்ற விடுதலைகள்லாம் நீங்க
1: விடுதலை இருந்தா அவங்க மற்றது எல்லாமே திருமணம் எல்லாம் அவங்கள முடிவு பண்ணிப்பாங்க தானே. பொருளாதாரம் இருந்தாலும் அவங்க எல்லா விடுதலையும் அவங்க அவங்களுக்கு சாத்தியமாகும்.
0: கதைகள்ல வந்து நல்ல ஒரு முற்போக்கான விஷயங்கள் சொன்னாலும் நடைமுறையிலும் பாத்தீங்கன்னா நிறைய பேர், நிறைய எல்லாருமே நான் சொல்லுவேன், எல்லாருமே பெண் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும். அவங்களுடைய காரணங்கள் வேற இருக்கலாம், நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா இருக்கலாம், இல்ல நல்ல ஒரு வேலைக்கு போய் நம்மள காப்பாத்தும் அப்படின்னு இருக்கலாம். பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் எல்லா பெற்றோர்களையும்
1: இருக்கு. இருக்கு கண்டிப்பா.
0: ஒருத்தர் கூட வந்து பொம்பளை பிள்ளை தானே இவ்வளவு போதும்,
1: முன்னே இருந்து காலம் இல்ல, பெண்கள்
0: எந்த படிப்பு வேணா படி, எந்த பதவிக்கு வேணா போ அப்படின்ற ஒரு ஊக்கப்படுத்துற ஒரு சமூகமாகவும் ஒரு பெற்றோர்களாகவும் இந்திய பெற்றோர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கூடுதலான ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு செய்தி
1: கண்டிப்பா. ஆனா இதே நேரத்தில் நீங்க இந்த உணர்வு சார்ந்த விஷயங்கள்லயும் அவங்களுக்கு கட்டுப்பாடு இயலாமை இருக்கும் பொழுது, குடும்பம் சார்ந்த கட்டுப்பாடுகள் இருக்குமோ அது மீற இருக்கின்ற தன்மையிலும் கதாபாத்திரங்களை படைக்கப்பட்டிருக்கு.
0: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறுகதைன்னு வரும்போது குறிப்பிட்ட அளவுக்குள்ள முடிச்சிடணும், இல்லாட்டி அது ஒரு சிறு புதினமாயிடும். அதுவே ஒரு புதினம்னு வரும்போது அதுல வந்து ஒரே கதாபாத்திரத்தை எவ்வளவு வேணா நம்ம வந்து நியாயப்படுத்தலாம், அதை தூக்கி நிறுத்தலாம், இல்ல வந்து நம்ம தூக்கி போட்டு மிதிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். அப்படின்ற பட்சத்துல ஒரு சிறுகதையில வந்து வர்ற கதையின் நாயகிக்கும் ஒரு புதினத்துல வர கதையின் நாயகிக்கும் வந்து பெரிய மாறுபாடுகள் இருக்கா, இல்லாட்டி வந்து சிறுகதையிலே வந்து அந்த நாயகியை எவ்வளவுனா உயர்த்தி காட்டி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல, அதனுடைய வரையறை வந்து ரொம்ப குறைவானதுதான். சிறுகதையில வந்து ரொம்ப குறைவானது. நீங்க ஒரு நாவல்னு சொன்னாக்கா நீங்க தொடக்க காலத்துல இருந்து அவங்களுடைய கடைசி வரைக்கும் அந்திம காலம் வரைக்கும் நம்ம கொண்டு போக முடியும்.
0: சிறுகதை வாழ்க்கையை பார்த்தோம்,
1: ஒரு வாழ்க்கையை வந்து காட்ட முடியும். இப்ப அதுல அவங்களுடைய அனைத்து குணங்களையும் அதுல நம்ம சித்தரிக்க முடியும் இல்லையா? சிறுகதையில அது மாதிரி முடியாது. ஒரு ஏதாச்சும் ஒரு மையப்படுத்தி மட்டும்தான். நீங்க நம்ம புதுமை தண்ட கதையில பொன்னகரமர் கதையில வரும் இல்லையா, அதுல அம்மாள் அப்படிங்கறதும் அந்த கதை பத்திரம் ஒரு ரெண்டரை பக்கம் மட்டும்தான் அந்த கதை இருக்கும், அதிகபட்சம் அவ்வளவுதான். அதுல என்னக்கா நீங்க கற்பனா கணவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாம இருக்கணும் அப்படிங்கறது நம்ம தமிழ் சமூகத்துல பெண்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு. இப்ப அவங்க என்னன்னாக்கா கணவன் வந்து இந்த ஜட்கா ஓட்டுற வண்டி, குதிரை வண்டி ஓட்டுறா இருப்போம், குடிச்சிட்டு இருக்கும்போது குதிரை தாறுமாறா ஓடி விபத்தாயிடும், வீட்டுல இருப்போம், கஞ்சியை காய்ச்சி கொடுத்து கூட அவனுக்கு கிடையாது. கஞ்சி குடிக்கணும் நம்ம ஆசைப்படுவோம், ஆனா அந்த கஞ்சி செஞ்சு குடுக்கறது கூட மனைவி கிட்ட பணம் கிடையாது. இப்ப அதனால அவன் என்னக்கா இருட்டு பகுதியில ஒதுங்கி இன்னொருத்தரோட சேர்ந்து இருந்துட்டு அந்த காசை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து கஞ்சா காய்ச்சி கொடுப்பான். அந்த கடைசியா புதுமைப்பு தினது கற்பு கற்பு என்கிறீங்களே, இதுதான்டா கற்பு, இதுதான்
0: பொருளியல் தான் வந்து.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா,
0: மன ஆசைகளோ வந்து இல்ல ஒரு இயலாமே ஒரு பொருளா வராம பொருளியல் தான். அது மாதிரி திரிபுரம் என்ற கதையில அதே மாதிரிதான், அவங்க வந்து ஒரு வெளியூர்ல இருந்து பஞ்சம்பிள்ளைக்கு வருவாங்க. இது வந்து எதுவுமே வழி இல்லாம வந்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு போக வேண்டிய நிலைமைக்கு ஒரு அம்மாவும் பொண்ணு தள்ளப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை போகும். அதுவும் பொருளியல் தான். அது புதுமைப்பித்தன் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இனிமையாகவும் வாழ வேண்டியது சோ விருத்தாச்சலம் என்ற இயற்பெயர் கொண்ட அவர், அவருடைய தந்தை தாசில்தார். இலக்கிய ஆர்வத்துல அவருடைய பேச்சை கேளாம வந்ததுனால அவர் வந்து பகிஷ்காரம் பண்ணிட்டார் வேண்டாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் மனைவியோடு ரொம்ப கஷ்டப்பட்டது. மனைவி திருவனந்தபுரத்துல இருப்பாங்க, இவர் வந்து இங்க இருப்பாரு. அப்புறம் ஒரு படம் எடுக்கிற கம்பெனி பின்னாடி போய் புனேல கூட போய் கஷ்டப்பட்டு வந்தாரு. அப்பதான் அவருக்கு உடம்பு எல்லாம் சரியில்லாம போனது. சோ ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு தான் அவர் வந்து எழுதும். அவர் மனைவிக்கு எழுதின கடிதங்கள்லாம் ரொம்ப பிரபலம். ஆசை முத்தங்களோட தான் அப்படின்னு
1: ஆரம்பிப்பாரு.
0: அந்த காலத்துல வந்து ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பணும். அப்படி அனுப்பும் போது ஸ்டாம்ப் பணம் இல்லைன்னா அவங்க மனைவியே அங்க குடுக்கற மாதிரி இருக்குமா, அந்த அளவுக்கு அவரு கஷ்டம். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து இருந்திருக்காரு. அவர் பட்ட அந்த வறுமை அந்த கஷ்டம் தான் அவருடைய எல்லா கதைகள்லயும் வருது. அவருடைய எல்லா கதைகள்லயும் வந்து ஒரு மரபு மீறல் நடக்குது அப்படின்னா, ஒரு பெண் சார்ந்த வகையில் ஒரு மரபு மீறல் நடக்குதுன்னா அதற்கு வந்து ஆசை வந்து ஒரு அடிப்படையா அவர் வைக்கல. அவர் வச்சதெல்லாம் வந்து பொருளியல் தான், பொருள் இல்லை அப்படின்றதான் ஒரே ஒரு அடிப்படையா வச்சு அவர் கொண்டு போயிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி பொருள் ஈட்டுவதுதான் வந்து பெண்களுக்கு
1: கல்வியும் பொருளும்
0: சூழல்ல வந்து கல்வி வந்து ஒரு
1: அடிப்படையான
0: இருந்தாதான் பொருள் அடுத்தது. நம்ம சொல்லலாம் சினிமால போய் ஜெயிச்சுட்டாங்க, சமூக வலைத்தளங்கள் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெயிச்ச ஒருத்தருக்கு தோற்ற ஒரு 100,000 பேர் பின்னாடி இருக்கிறாங்க. நீங்க அப்படி தோற்றாலுமே உங்களுக்கு வந்து ஒரு வலை போல வந்து உங்களை காப்பாற்றுறது இந்த கல்வி தான். அது வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி எல்லாரும் எடுத்து பண்ணணும். பொதுவான கருத்துனால இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னொரு முறை அது நம்ம வந்து வலியுறுத்திடலாம். நீங்க இருக்கும் போது அதையும் சொல்லிடுறேன்.
1: சரி,
0: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்று இருக்கிற போக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான போக்கு ஏதாவது மாற்ற தேவைன்னு நினைக்கிறீங்களா?
1: இல்ல கண்டிப்பா மாறி இருக்கு. நான் ஆரம்ப காலத்துல பெண்கள் நீங்க அப்ப சொன்ன மாதிரி இப்ப கணவன் இறந்துட்டாக்கா அப்படியே குழந்தையில திருமணம் நடந்து கணவன் இறந்துட்டா கூட அப்படியே இருக்கிற போக்குல ஆரம்ப கதைகள் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பி எஸ் ராமையாவில பாத்தீங்கன்னா நீங்க இந்த மறுமணத்தை வந்து அவரே ஆதரிச்சிருப்பாரு. அந்த போக்கு முதல்ல எதிர்ப்பு இருந்த போக்கு, அதாவது கணவன் இறந்துட்டு அப்படி கைம்பண்ணாவே இருக்கிறது. குழந்தையில இருந்து திருமணம் ஆனா கூட கணவன் இறந்துடலாம், அந்த பெண்ணு கடைசி வரைக்கும் கைம்பண்ணாவே இருக்கிறது. அந்த போக்குக்கு எதிரான நிலைப்பாடுதான் பி எஸ் ராமாயு ஒரு கதை இருக்கு, மனமும் மனமும் சொல்லிட்டு, அதாவது ரெண்டு சீனா அந்த மூணு சீனா வந்து அந்த கதைக்கு வந்து ஆனந்த விடல போட்டி நடத்தினாங்க. ஆனா அந்த கதைக்கு வந்து பரிசு கொடுக்கல, ஏன்னா அந்த காலகட்டத்துல மறுமணத்தை ஆதரிச்ச ஒரு கதை அது. ஆனா நடுவர் கோவில் இருந்தவங்க இந்த கதையை வந்து ஏத்துக்க மனசு இல்லாம அதை வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த போட்டியில பரிசு வாங்கினவரு யாருன்னு அறியப்படல, புறக்கணிக்கப்பட்ட பி எஸ் ராமையா தான் பின்னாடி வந்து ஒரு பெரிய சிறுகதை ஆசிரியராகவும் ஒரு இலக்கியவாதியாகவும் வரலாற்றுல வந்து நிலை பெற்றிருக்காரு. அப்ப என்னன்னா அந்த முற்போக்கான சிந்தனை வந்து அவருடைய காலகட்டத்திலே வந்து வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி சிலது ரொம்ப யதார்த்தம் எழுதுன்றதுனால சில விஷயங்கள் வந்து இதோட அப்படியே விட்டுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இது அதையும் மாறி இன்னும் போகும்பொழுது இன்னும் பெண்ணுடைய பார்வையில அவங்க அதிகமா எழுதும்போது அந்த மாற்றங்கள் இன்னும் அதிகமா வரும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப இப்ப தீவிரமான போக்குகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த தீவிரமான போக்கு இன்றைய பெண்கள் எழுதும் பொழுதோ நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய கதைகள் எல்லாம் அவங்க எழுத வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பார்வையில
0: இன்றைக்கு நமக்கு அதிர்ச்சியே
1: சாதாரண விஷயம் ஆகும். நீங்க முன்னாடி எல்லாம் இந்த சில விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையா பேச முடியாதுனால இப்ப வெளிப்படையா பேசுறாங்க. இப்ப போராட்டங்கள் எல்லாம் பண்றாங்க இல்லையா,
0: பேச விஷயங்கள் இப்ப இலக்கியமா இருக்கு. அதனால
1: பேச பொருளை பேச தெரியலங்கிற
0: மாதிரி பேசுது.
1: ஆமா, அந்த இதுவெல்லாம் வந்து என்ன அல்லது இப்போ இந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் அவங்கள பற்றியான விஷயங்களா இருக்கட்டும், அது மாதிரி எல்லாம் பல விஷயங்களும் முன்னாடி பேச தயங்கின விஷயங்கள்லாம் இப்ப அந்த படைப்புகளை வந்து பேசுறாங்க அப்படிங்கறது தான் விஷயம்.
0: விளிம்பு நிலையில இருக்கிறது அந்த
1: ஆமா
0: கட்டமைக்கப்பட்ட ஒரு சமுதாயத்துல வெளியில இருக்கவங்களை பத்தியும் பேசுறதுக்கு இன்னைக்கு பல எழுத்துக்கள்
1: வந்துருச்சு.
0: அது மேலை நாடுகள்ல முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு.
1: திருநங்கைகளை பற்றியான எழுத்துக்களும் இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு.
0: நிறைய வருது ஒரு ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு.
1: கண்டிப்பா. ஏன்னா சமூகத்துல ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் வெளிம்பு நிலையில இருக்கிறவங்க அவங்களுடைய இது இல்ல அவங்களுடைய பிரச்சனைகள் அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். அப்ப புரிந்து கொண்டாதான் அவங்கள கொஞ்சம் கருணையோட நடத்த முடியும் இல்லையா. முன்னாடி திருநங்கைகள் நடத்தப்பட்ட விஷயத்துக்கும் இப்போ அவங்க நடத்தப்பட்ட விஷயத்துக்கும் எவ்வளவு இருக்குது,
0: நிறைய மாற்றம் இருக்கு. தமிழ் சமூகத்துல மாற்றம் இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றம். நம்ம யாரையும் வந்து இந்த சமூகத்துல வந்து கைவிட்டுட்டு போக மாட்டோம்,
1: கேள்விக்குரிய
0: நீங்கள் வந்து எந்த ஒரு முறைமைகளும் வராமல் எந்த ஒரு கட்டமைப்புகளும் வராமல் வெளியில் நிற்கும் ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் 100 பேர் ஒரே மாதிரி இருந்தாலும் நான் ஒரு ஆள் வித்தியாசமான ஆளா இருந்தா கூட அவங்கள வந்து நம்ம வந்து அரவணைச்சு நம்மளோட கூட்டிட்டு போகன்றதா நம்மளுடைய இதுவா இருக்கு.
1: போராட்ட காலங்களில் பெண்கள் வந்து அதிகம் போராட்டத்துல வராங்க. அது இல்லாம தொடர்ச்சி பெண்களுக்கான அமைப்புகளையும் பெண்கள் வந்து போராடுறாங்க. இப்ப அவங்கள் போன்ற ஆட்கள் கதை எழுத வந்தாங்கன்னு சொன்னாக்கா பெண்கள் தான் முக்கியமான கதாநாயகி யாரில் இருப்பாங்க. இப்ப ஆணுக்கு தலைமை இப்ப ஹீரோன்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல பெண்ணு வைத்து எழுதப்படக்கூடிய படைப்புகளும் எதிர்காலத்தில் நிறைய வரணும்னு நினைக்கிறேன். அதாவது ஆண் இரண்டாம் பட்சமாகவும் பெண்ணு தான் ரொம்ப முக்கியமான நிலையில் இருக்கிற மாதிரியான கதாபாத்திரம் வரும். அப்படி நிறைய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. பெண் தலைமையில நிறைய போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட்டது.
0: ஒரு அருமையான நிகழ்ச்சியில நம்ம உரையாடி இருக்கோம். உங்களுடைய கல்வி பணிகளில் இருந்து சிறிது ஓய்வு எடுத்து ஒரு நாளை எங்களுக்கு ஒதுக்கி எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து ஆகாஷவாணி நேயர்களுக்காக ஒரு அருமையான நிகழ்ச்சியை அமைச்சு கொடுத்திருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி.
1: ரொம்ப முக்கியமான நாவல்கள் அதனுடைய கதை மாந்திரில கூட மறுபடியும் அவங்கள கூட நான் உரையாடினேன், அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பு தந்தீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவாக நம்ம ஏற்கனவே பத்தி பேசினாலும் இன்னும் கொஞ்சம் விலாவரியா உங்ககிட்ட இருந்து ஒரு பதிலை வாங்குவோம். தொடக்க கால பெண் கதை மாந்தர்களுக்கும் இன்றைய பெண் கதை மாந்தர்களுக்கும் வேறுபாடு என்ன? நான் சொல்றது குளத்தங்கரத்து அரச மரம் வரைக்கும் போயிடலாம். அதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா பெண் கதை மாந்தர்கள் வடிவமைப்பு எப்படி

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 12 மணி.
1: குறளமுதம் உற்றாடல் 59 அதிகாரம் 3வது குறட்பா.

பகை நாட்டு நிகழ்ச்சிகளை ஒற்றர் மூலமாக தெரிந்து கொண்டு அவற்றின் பொருளையும் ஆராய்ந்து தெளியாத மன்னன் போரின்றி வெற்றி கொள்வதற்கு வழியே இல்லை.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: நம்ம எல்லாரையுமே மிரள வைக்கக்கூடிய ஒரு உயிரினம், இத கண்டா படையே நடுங்கும்னு சொல்லுவாங்க. இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே, அதே தாங்க. பாம்பை பார்த்தா முதல்ல உங்களுக்கு என்ன தோணும்? பயமா, விஷமா, இல்ல ஐயோ அப்படிங்கிற ரியாக்ஷனா? ஆனா பாம்புகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அடடா இப்படியெல்லாம் இருக்கான்னு ஆச்சரியப்படுவீங்க. பாம்பை கையில பிடிச்சா விஷம் ஏறிடும், பாம்பு அதோட தோலை உரிக்கும் போது பார்த்தா அது நம்மளை தாக்கும் அப்படின்னு நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்போம். உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பு வகைகளுமே அதோட சட்டைய உரிக்குமா? எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை இப்படி தோலை உரிக்கும்? ஒருவேளை அப்படி செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கும். முதுகெலும்பு இருக்கிற ஊர்வன வகையை சேர்ந்த உயிரினம் தான் பாம்பு. பாம்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு அதோட வயிற்றுப்புற செதில்கள் தான் உதவுது. இந்த செதில்களை அது புதுப்பிச்சா மட்டும்தான் அதால ஈஸியா நகர முடியும். பாம்பு தோல் உரிக்கிறதுக்கான காரணமும் இதுதான். அதுலயும் அதோட மேற்புற தோலோட மேலுரை பகுதியை தான் அது உரிக்கும். இது வருஷத்துல பல தடவை கூட நடக்கலாம். உதாரணமா, மரங்கள் எப்படி அதோட இலைகள் எல்லாம் உதிர்த்து புதிய இலைகளை துளிர்க்குதோ அதே மாதிரிதான் இதுவும். முதல்ல பாம்பு தன் தலையோட முன்பகுதிய ஏதாவது ஒரு கடினமான பரப்பு மேல உரசி தேய்க்குமா. இதனால அதோட புறத்தோலோட மேலுரை பிரிந்து கிழியும். இந்த பகுதிய ஒரு பெரிய கல் அப்படி இல்லைன்னா செடியில சிக்கிற மாதிரி செஞ்சு அப்புறமா தன்னோட உடம்ப வளைச்சு நெளிச்சு மேலுரைய நீக்கிட்டு பளபளப்பா வெளியில வரும். இந்த செயல்முறை நடக்கும்போது அது அசௌகரியமா நினைக்கும், யாரையும் தாக்காது. ஆனா அந்த நேரத்துல நாம் அதை தொந்தரவு செய்யும் போது நம்மள தாக்க முயற்சிக்கும். ஏன்னா தோல் சரியா உரியலன்னா அது பாம்புக்கு சிக்கலாயிடும். அதனாலதான் அந்த சமயத்துல பாம்பு நம்மள தாக்க முயலுது. பாம்புகளுக்கு நம்மள மாதிரி காதுகள் கிடையாது. பொதுவா காத்துல வர சத்தத்தை விட தரையில ஏற்படுற அதிர்வுகளை அதால நல்லா உணர முடியும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பாம்பு அதோட நாக்க நீட்டும் போது நாம கொத்த வரதான் நினைக்கிறோம். ஆனா அந்த நாக்கு காத்துல இருக்கிற வேதிப்பொருட்களை சேகரிச்சு வாய்க்கு உள்ள இருக்கிற ஜகோப்சன்ஸ் ஆர்கன் மூலமா சுற்றுப்புறத்தை பத்தின தகவலை சேகரிக்க உதவுது. இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 3000க்கும் மேல பாம்பு இனங்கள் இருக்கு. எல்லாமே மனிதர்களை தாக்குறது கிடையாது. இன்னும் சொல்லணும்னா அது மனிதர்களை தவிர்த்து ஓடதான் முயற்சி பண்ணும். அதனால பாம்பை பார்த்தா தொந்தரவு செய்யாம ஓ வழிக்கு நான் வரமாட்டேன், அதே மாதிரி ஏன் வழிக்கு நீயும் வராதன்னு நாம பாதுகாப்பா விலகி போறதுதான் நமக்கும் நல்லது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி

0: ஒலிபரப்பு.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

திருநல்லூர் எம். முருகானந்தம் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாமவசதா என தொடங்கும் சுவாதி திருநாள் இயற்றியது. கன்னடா ராகம் ரூபகத்தாலம்.

நேரம் 12:10. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். சங்கீத சாரலில் இன்று தீபா நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி.வி. ராமானுஜா சார்லு வயலின், அமிர்தராஜ்.

தொடர்வது அபராதமுல என தொடங்கும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் இயற்றியது. லதாங்கி ராகம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியின் நிறைவாக கந்தா வந்தருள் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் அபேரி ராகம் ஆதிதாளம்.

இதுவரை சங்கீத சாரலில் தீபா நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்டோம். டிவி ராமானுஜா சார்லு வயலின், அமிர்தராஜநல்லூர் எம் முருகானந்தம் மிருதங்கம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று ஒரு மணிக்கு மனதை மயக்கும் மதுர கீதம், 2:15 வேளாண் அரங்கம், எல்நினோ என்ன செய்யலாம், உரை வழங்குகிறார் சென்னை தலைமை செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள். 2:30 கனிந்த வாழ்வு, உலக மூத்த குடிமக்கள் நாள் சிறப்பு நிகழ்ச்சி, டி செந்தில்நாதன் அவர்களுடன் நேர்முகம்.

இணைந்திருங்கள் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில். இனி கேட்கலாம்

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கள் முக்கிய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். தகவல் தொடர்பு, தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், மின்னணு கட்டமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. எழுச்சி மிக்க எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு மற்றும் மாற்றம் என்பது இக்கூட்டத்தின் கருப்பொருளாகும். இதனிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ளது. 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நீடித்த மற்றும் நம்பிக்கை மிக்க சுற்றுலா கட்டமைப்பை ஏற்படுத்துவது, திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து வசதி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொலைத்தொடர்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், வளர்ந்து வரும் நாடுகளின் தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஜெய்ப்பூரில் சற்று முன் தொடங்கியது. பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான இத்திட்டத்திற்கு கடந்த 2024-25 5400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும், நடப்பு நிதியாண்டில் இது 7000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைத்து நிலையான வருவாய் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் கவாக்காளி மைதானத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் மாநில அமைச்சர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும். பின்னர் மேற்குவங்க மாநில பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் திரு அமித்ஷா இன்று மாலை சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கையை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று 3வது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார். வந்தே பாரத் ரயில் வசதி தங்களுக்கு கிடைத்துள்ளதற்கு உத்தம்பூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் சேவையின் மூலம் அப்பகுதியின் பொருளாதாரம், சுற்றுலா மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தையொட்டி திரு பியூஷ் கோயல் குளோபல் ஃபைனான்ஸ் அண்டு டெக்னாலஜி நெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சொப்னேந்து மொஹந்தியை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார்.
இந்தியா சிங்கப்பூர் இடையேயான

0: நிதிசார் ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, சிங்கப்பூரின் வெளியுறவு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு கன்ஷியோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் மத்திய அரசின் முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் கடனுதவி பெற்று தொழில் தொடங்கி பயன்பெற்று வருவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: பாரத பிரதமர் மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் கீழ் எனக்கு முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து நல்லபடியாக அது கிடைச்சிது. அதை பயன்படுத்தி நான் வேலை இல்லாத இளைஞராக இருந்தனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய வாழ்வு வந்து நல்லபடியாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிஞ்சு கொள்கிறோம். இந்த திட்டத்தை எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அந்த இதில் சிறு தொழில் செஞ்சு அடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஐயா கொடுக்குறாங்க. எல்லாரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தனியார் வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஈரான் மேலும் அணு ஆயுதங்கள் வாங்குவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை சரியானது என்று தெரிவித்த திரு டிரம்ப், இந்த போர் சூழல் காரணமாக அமெரிக்க மக்கள் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை சந்தித்து வருவதாக கூறினார். ஈரானில் அணு ஆயுத உற்பத்திக்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும், அந்நாட்டு ராணுவம் தனது வலிமையை முற்றிலும் இழந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் ஈரான் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். சோமாலியாவின் பண்ட்லன் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். அதில் பயணம் செய்த 10 மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள். லுபூஃப் என்ற பெயரிலான இந்த கப்பல் கடத்தப்பட்ட பின் நூகால் பகுதிக்கு கொள்ளையர்கள் கப்பலை கொண்டு சென்றுள்ளனர். இந்த கப்பலில் துருக்கி நாட்டின் ராணுவ பயிற்சிக்காக தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் செயற்கைக்கோளில் பயன்படுத்தும் கருவிகளும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதில் சென்ற மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள், தலா ஒருவர் துருக்கி மற்றும் ஜார்ஜியாவைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் செர்ஜியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு காவலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோரப் பகுதிகளில் இன்று அலையின் சீற்றம் கடுமையாக இருக்கக்கூடும் என்று தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 முதல் 1.5 மீட்டர் உயரம் வரை எட்டக்கூடிய அலைகள் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் பகுதிகளில் இந்த அலையின் சீற்றம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கரோலினை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
0: ஆகாஷ்வாணி டிச்சி FM 102.1 இலினி 1-2-3 பாக் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: உயர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: இப்ப என்ன நல்ல காலம் வந்துருச்சுன்னு நல்ல காலம் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற.
1: நான் சொல்ல போற செய்தியை கேட்டா நிச்சயமா நல்ல காலம் வந்துருச்சுன்னு நீ நம்பத்தான் போற.
0: எது எல்லினோன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்களே, இப்ப இதுவா உனக்கு நல்ல காலம்?
1: இந்த எருமைய பராமரிக்க முடியலன்னு ரொம்ப சலிச்சுக்குவியே, அதுக்குதான் ஒரு நல்ல காலம்.
0: ஆமா ஆமா, இந்த எருமைய வச்சு என்னால சமாளிக்க முடியல. அப்பப்ப ஏதாவது உடம்புக்கு வந்துருது, பாலும் சரியா கறக்க மாட்டேங்குது, என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
1: இப்ப நீ சொன்னிய எல்நினோ அப்படின்னு, இந்த எல்நினோ காலத்துல எருமைகளோட ஆரோக்கியம், உற்பத்தி மேலாண்மை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வானொலி பண்ணை பள்ளி நடக்க இருக்கு.
0: எருமை மேய்க்கறக்கு பள்ளிக்கூடமா? காட்டுல விட்டா மேய்ஞ்சிட்டு வருது.
1: மேய்ஞ்சிட்டு வரும், ஆனா அதை முறையா எப்படி பராமரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல.
0: இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? காலங்காலமா நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறது தானே.
1: அப்படி இல்ல, இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் நிறைய தகவல்களை சொன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ல.
0: ஆமா, அதுக்கு நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கிறது?
1: நீ எங்கேயும் போக வேணாம், ரேடியோ கேக்குறல்ல.
0: ஓஹோ, ரேடியோல பாட்டை போட்டு பால் உற்பத்தியை அதிகரிக்க போறோம் அப்படியா?
1: பாட்டை மட்டுமே கேட்டுக்கிட்டு இருந்த நீ இனி பாடத்தையும் கேட்க போற. நம்ம திருச்சி அகில இந்திய வானொலியும் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையமும் சேர்ந்து எல்நினோ காலங்களில் எருமைகளோட ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி மேலாண்மை அப்படிங்கிற தலைப்புல வானொலி பண்ணை பள்ளி நடத்த இருக்காங்க.
0: காசு கீசு ஏதாவது கட்டணுமா?
1: ஆமா, பயிற்சி பட்டறைக்கு நம்ம காசு கட்டி தானே ஆகணும்.
0: எப்படி கட்டணும்?
1: இதுக்கு கட்டணமே 590 ரூபாய் தான்.
0: என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு நீ சொல்லவே இல்லையே.
1: இந்த எருமை வேற, நீ கேக்குறத விட அது ரொம்ப ஆர்வமா இருக்கு போல. வர செப்டம்பர் மாசத்துல இருந்து 13 வாரம் தொடர்ந்து நடக்க இருக்குது. இந்த பயிற்சிய பத்தின நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோயே. 04-27-241-04-08 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்க.
0: ஏன் போன் நம்பர் சொல்லிவிட்டு தோற எந்த பக்கமா போறீங்களா?
1: போய் எருமைக்கு தண்ணி வைக்கிறேன்.
2: Akashwani to GFM 102.1 il Pop Corner.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 1 மணி.

ஒரு மணி ஒரு நிமிடத்திற்கு திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது நேர்களின் கடித வழி கானங்களாக காற்றலைகளில் வலம் வர இருக்கிறது மதுரகீதம். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் நீலமலை திருடன் படத்திற்காக பாடலை பாடுகிறார் டி எம் சுந்தரராஜன். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் திருச்சி கல்லுக்குழி உலகநாதபுரம் முருகேசன் அம்பிகா காயத்ரி காமாட்சி ஆகியோர்.

மதுர கீதத்தில் இனி வரும் பாடல் பரிசு படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருப்பது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேயர்கள் இளையான்குடி இக்பால், சித்தி கத்திஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயக்கும் மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனி கோல்டன் குப்புசாமி, லதா, விக்னேஷ், மோனிகா, சந்துரு, அனுஷ்கா, சூர்யா இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

மதுரகீதம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் சங்கை முழங்கு படத்திற்காக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர்கள் பொன்னியம்மன் மேடு கணேசன், சுகன்யா, பரத், சுஷ்மிதா ஸ்ரீ, வில்லிவாக்கம் குபேந்திரன், திருமலிசை, கஸ்தூரி, அருணாசேகர் ஆகியோர்.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

1:19 திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் "நான் ஏன் பிறந்தேன்" படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய நேர் பெட்டவாய்த்தலையிலிருந்து நந்தகோபால்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். நிகழ்ச்சியில் இனி ராமேஸ்வரம், ஷியாத், மெகுனா இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது புதுமை பித்தன் படத்திலிருந்து.

0: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: காவிய கானங்களின் அணிவகுப்பா இது மதுரகீதம். நமது திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் தெய்வபலம் படத்திலிருந்து. பாடலை பாடுகிறார்கள் எஸ் ஜானகி, பி பி ஸ்ரீனிவாஸ். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கூடிய நேயர்கள் மணப்பாறை, காமராஜ் நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷா, மணவை, சந்திரசேகர் ஆகியோர்.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: அந்த ஏறங்க காட்டுங்க,
3: போச்சுவோம். பிரைஸ் மணி கொஞ்சம் முதலீடு பண்ணிருக்கலாம் இல்ல?
2: வரும்போதே பண்ணிட்டேன். மொபைல்ல இருந்து
3: எங்க?
2: கவர்மெண்ட் செக்யூரிட்டீஸ்ல RBI ரீட்டெயில் டைரக்ட் மொபைல் ஆப் இருக்கே, ரீட்டெயில் டைரக்ட் ஸ்கீம் மூலம் முதலீடு, அதாவது மெச்சூரிட்டியின் போது கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ்,
3: நோ ப்ரோக்கரேஜ்,
2: நோ ஹிடன் ஃபீஸ்.
3: ஒத்துக்கறேன், உனக்கு இல்ல ஆப்க்கு.
2: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
7: மதுரகீதத்தில் இனி திண்ணியம் ரவி, லதா ரவி இவர்களின் விருப்ப பாடலாக ஒலிக்கிறது தியாகம் படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடியிருப்பது.

இதுவரை நம் மனம் மயக்கிச் சென்றது மதுரை கீதம். மீண்டும் மலரும் நாளை பகல் ஒரு மணிக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி வானொலியின் அலைவரிசைகளோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்க

0: பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவநாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93rd ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். நம் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் குறித்த தமது எண்ணங்களை பிரதமர் இதில் பகிர்ந்து கொள்கிறார். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் நம் தேசத்தின் பங்களிப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், வர்த்தக பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, மாறிவரும் உலக அரசியல் நிலைமை போன்றவை குறித்தும் ஆராயப்படுகிறது. தமிழகத்தில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்து வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சட்டம் மற்றும் எரிசக்தி மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்த அமைச்சர், மின் நுகர்வோருக்கு தொடக்கத்தில் இருந்தே வழிகாட்டுதலுடன் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு உதவிகளும் வழங்கப்படும் என்றார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முதற்கட்டமாக சூரிய மேற்கூரை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் சிறந்த நடைமுறைகளை ஆய்வு செய்து அவை அமல்படுத்தப்படும் என்றார். 27 சிறைச்சாலைகள் மற்றும் சிறைத்துறை தலைமையகத்தில் 160 கூடுதல் காணொலி உபகரணங்கள் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் ஜனநாயக அமைப்புகளின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் நீதித்துறையில் தேவையான ஆதாரங்களையும் நிர்வாக உதவிகளையும் அரசு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஆண்டுதோறும் 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப் பகுதிகள் உள்ளிட்ட திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 10 வல்லுநர்களை கொண்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆற்றில் இறந்து மிதந்த 2150 கிலோ மீன்கள் அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் இச்சம்பவத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்த உடனேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டதாக அமைச்சர் திரு ராஜீவ் பதிலளித்தார். அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் என்ற திட்டத்தை திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், அதே வேளையில் ஏழ்மையான உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கும் கார் தேவையில்லை என்று கூறினர். இதனை தொடர்ந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பொதுவானது எனவும் ஆளும் கட்சி தரப்பில் வசதியில்லாத உறுப்பினர்கள் காரை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பாவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இப்பிரச்சினை உரிமைக் குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதன் பின்னர் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பேரவை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், மின்னணு மையம், படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொலைத்தொடர்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு இடையே இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தால் சைபர் பாதுகாப்பு, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான உள்ளடக்கிய டிஜிட்டல் எதிர்காலத்திற்கு இந்த உடன்படிக்கை வழிகோலும் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பிரிக்ஸ் சுற்றுலா அமைச்சர்களின் கூட்டம் இன்று பிற்பகல் ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. சுற்றுலா, தடையற்ற போக்குவரத்து, சுற்றுலாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணாக்கருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி காலத்தை தற்போது ஓராண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக சென்ற ஆண்டு மே மாதம் வழங்கிய தீர்ப்பை மாற்றியமைத்து இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் மருத்துவ ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மறு வடிவமைப்பு செய்த ஏதுவாக மருத்துவ உபகரண தொழிற்சாலைகள் கூடுதல் பங்களிப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய மருந்தியல் துறை செயலர் திரு மனோஜ் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மருத்துவ தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கு இடையே வலுவான பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்றார். மருத்துவ உபகரணங்களின் வடிவங்களையும் உற்பத்தி பொருட்களையும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. 1934ஆம் ஆண்டு இதே நாளில் இதன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூர் அணை 100ஆண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 93வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூர் அணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழி பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெற செய்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
2: ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதுல மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி இது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதுல ஒரு கோச்சில் ஃபயர் ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும் மற்ற கோச்சஸில் மக்கள் மாட்டிகிட்டு இருக்க மாதிரியும் காப்பலான மாதிரியான ஒரு சினாரியோ. தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர் அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. உள்ளே மாட்டிகிட்டு இருக்கவங்கள வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக கட் பண்ணி உள்ளே போய் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்கள ரோப்பு மூலமாக காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தோம்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு ட்ரீஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. காலிறுதியில் சீன இணையை 16-21, 21-15, 21-13 என்ற செட்களில் இந்திய இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இப்போது எல்நினோ என்ன செய்யலாம். சோழமண்டல இயற்கை உழவர்கள் கூட்டமைப்பு உழவர்கள் நல அறக்கட்டளை அண்மையில் கும்பகோணம் இயற்கை வேளாண் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழாவினை நடத்தியது. இவ்விழாவில் வேளாண் துறையை சார்ந்தவர்கள், இயற்கை ஆர்வலர்கள், விவசாயிகள், மாணவ மாணவிகள் என அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் பங்கு கொண்ட சென்னை தலைமைச் செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள் தனது சிறப்புரையில்,
1: தஞ்சை மண்டலத்தை அடிப்படையாக வச்சு இந்த டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மிக முக்கியமான ஆசை. அதை இப்பிலிருந்து ஆரம்பிக்கிறோம். எல்நினோ தாக்கத்தால் கிணறு, ஆழ்துளை கிணறு மட்டுமே வைத்திருக்கக்கூடிய டெல்டா மாவட்ட விவசாயிகள் அவங்க மட்டுமே கொஞ்சம் நெல் இந்த தடவை

போட்ட ஒரு நிலைமையை பார்க்குறோம். அவங்களுக்குமே வந்து தண்ணீர் சுண்டுனதுனால உப்புத்தன்மை ஆகி கடைசி நேரத்தில் பயிர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறேன். அதே மாதிரி பெரும்பாலான இடங்களில் பயிர்கள் இல்லாத, அதாவது ஆழ்துளை கிணறு கிணறு இருந்தும் பயிர்கள் இல்லாத சூழ்நிலை இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையை அடுத்த வருடமும் தொடரும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த எல்நினோ தாக்கத்தில் இந்த வருஷத்தில் நம்ம சுதாரிக்கிறதுக்கு ஒரு சில சின்ன சின்ன காரியங்கள் நம்ம செய்து ஆகணும். அதில் முக்கியமானது என்னென்னா, டெல்டா மாவட்டங்களோட மேட்டுப்பகுதி மாவட்டங்கள், அதாவது திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கடலூரோட மேட்டுப்பகுதி, அதே மாதிரி புதுக்கோட்டையோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான தாலுக்காக்கள், தாலுக்காக்கள்லாம் முடிந்த வரையில் இப்போ அரசாங்கம் ஒரு 500 இலவசமாக பன்னிக்குட்டை தோன்றதுக்கு திட்டம் கொடுத்துருக்காங்க, உடனடியாக வரும். அக்டோபர் 15 முதல் நவம்பர் 15 வரை மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. அந்த மழை எப்படி பெய்யும்னா, குறைந்த நாட்களில் அதிகமான மழை பொழியும். அப்படின்னா என்னன்னா, நிறைய மழை பெய்யும் போது வேகமான மண்ணரிப்பு இருக்கும்போது இவ்வளவு நாள் நம்ம கட்டி காத்து சேமித்து வச்ச நிலத்தில் தேக்கி வச்சிருந்த கரிம பொருள், அங்கக கரிமம், அதுவும் சத்துக்களும் அடிச்சுட்டு போய் நம்ம அடுத்த வருஷம் சம்பாவோ, இந்த வருஷம் சம்பாவோ அல்லது அடுத்த வருஷம் சம்பாவோ புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்போ இதிலிருந்து தவிர்க்கணும்னா இந்த மாவட்டங்கள், நான் எங்கெங்க சொல்கிறேன், புதுக்கோட்டை, முசிறி, லால்குடி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கந்தரக்கோட்டை, இதெல்லாம் வந்து புதுக்கோட்டை, இந்த ஓரத்தில் திருச்சியோட ஆத்தோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றியங்கள், அதே மாதிரி அரியலூர், 3 தாலுகாக்களும், அதே மாதிரி கடலூர், இங்கேயுமே வந்து நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், இந்த மாவட்டங்களில் 3-3 எண்ணிக்கையிலான தாலுகாக்கள் மணல் சார்ந்ததாக இருக்குது. இந்த மணல் சார்ந்ததில் 500 பண்ணைக்குட்டைகளில் இந்த மாவட்டங்களில் ஒதுக்கீடு செய்யப்படும் பண்ணைக்குட்டைகள் முன்கூட்டியே ஆய்வு செய்து எந்த இடத்துல போடணும்னு முடிவு பண்ணி பண்ணைக்குட்டை தோண்டிக்கணும். இது என்ன செய்யும் அப்படின்னா, பெய்யக்கூடிய மழை தண்ணீரை நிறைய சேமிக்கிறப்ப பூமிக்குள்ளே இறங்கி இப்போ வறண்டு போயிருக்கக்கூடிய நீர் தாங்கிகளில் நீர் செறிவர் உண்டு பண்ண மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. களிமண் நிலங்களில் தண்ணி நின்னாலும் இறங்காது, அதனால் மணல் சார்ந்த நிலங்களில் மழை நீர் சேகரிப்பை ஏற்படுத்தி தேக்கி நிற்க வச்சு பூமியில் இறக்குனா தான் இனிமேல் நம்ம போர் போட்டால் கூட தண்ணி வரும். அவங்கவுங்களுடைய பகுதியில் எந்த இடத்துல மணல் சார்ந்த நிலம் இருக்குது, 3 ஏக்கர் அதுக்கு மேலே இடம் இருக்கிறவங்க எந்த நிலம், அதில் எங்கே பண்ணைக்குட்டை போடலாம் அப்படிங்கிறத இப்போவே தேர்ந்தெடுத்து அக்டோபர் 15 தோண்டிக்கணுங்கிறது என்னுடைய முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, முடிஞ்ச வரையிலும் அடுத்த சம்பாக்கு நீங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி மண்ணை முன்கூட்டியே உழுது, இந்த வெயிலில் கொஞ்சம் காய விடுங்க. அதிகமான அழுகல் தன்மையும் வைரஸ் நோய் கிருமிகளும் வண்டுகளும் புழுக்களும் சேமித்த இடமா இருக்குது அது. இந்த நெல் போடாத நேரத்தில் இதோடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் போகிறதுக்காக நிலத்தை மேல் நோக்கி உழுது, மண்ணை வெளியில் கொண்டுட்டு வந்து வெயிலில் படுற மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய காலத்தில் நோய்கள் இல்லாத ஒரு பயிர்னாலும் உருப்படியான பயிர் எடுக்க பெரிய வாய்ப்பு இருக்கு. மூன்றாவது, தரமான விதை நெல்லை தேர்ந்தெடுக்கலாம். முக்கியமாக பாரம்பரிய நெல் அப்படிங்கிறப்ப என்னுடைய தேர்வு 2 நெல், ஒன்று வந்து தூயமல்லி, இன்னொன்று வந்து சிவன் சம்பா. இந்த இரண்டும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், முக்கியமாக சிவன் சம்பா சாப்பாட்டுக்கு ஆகிற மாதிரியும் அதே நேரத்தில் இட்லிக்கு ஆகிற மாதிரியும் பெரும்பாலான சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஒரு பெரும் வரவேற்பு ஏற்படுத்தின ஒரு ரகமாக இது இருக்குது. அதனால் நிச்சயமாக விற்பனை பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால சிவன் சம்பா முதல் இடமாக எடுக்கலாம். இரண்டாவது தூயமல்லி. இது ரெண்டுலேயும் சிறப்பு அப்படின்னு சொன்னால், சன்னமாக இருக்கிறதுனால பொன்னி அரிசி மாதிரியே சாப்பிட வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ரகத்துக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கலாம். இந்த நேரத்தில் நம்மளுடைய திருமருகல் பகுதியை சேர்ந்த திரு சத்தியமூர்த்தி ஐயாவுடைய கண்டுபிடிப்பை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்லி ஆகணும். இந்த டெல்டா மாவட்டத்தில் எல்லா சத்து இருக்குது, இந்த மாவட்டங்களில் இல்லாத சத்து சாம்பல் சத்து. அந்த சாம்பல் சத்தை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பொருளாக அது இருக்குங்க. கடந்த சம்பாலையும் அதுக்கடுத்த காலங்கள்லையும்

அதை நான் பல்வேறு இயற்கை விவசாயம் கடைபிடிக்கிற மக்களுக்கு சொல்லி அதில் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அதே மாதிரி வாழை, வாழை குலையில் அடிக்கிறப்ப அதோடய வெயிட்டு கூடுறது, கரும்புக்கு கொடுக்குறப்ப அதோடய வெயிட்டு கூடுறது, இதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்துட்ருக்கோம். இதை கண்டுபிடிச்ச ஐயாவுக்கு என்னுடைய இதயம் கடிந்த நன்றிகள். ஏன் இதை சொல்கிறேன்னா, மிகவும் எளிமையான தயாரிப்பு. சாணம், கோமியம், முட்டை, இந்த மூன்று பொருளை மட்டுமே வச்சு பயன்படுத்துகிறப்ப யாருமே அவங்களோட வீட்டில் செய்யலாம். இந்த இயற்கை விவசாயம் ஏன் வந்து இந்த டெல்டா மாவட்டங்களில் கடைபிடிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆய்வு பண்ணப்ப எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய ஜீவாமிருதத்தையோ அபுத கரைசலையோ எதையும் எங்களால் காட்டுக்குள்ளே தூக்கிட்டு போக முடியல, வயலுக்குள்ளே கொண்டு போக முடியல, அந்த வயலுக்கு தூக்கிட்டு போகிறதே எங்களுக்கு சிரமமாக இருக்குன்னாங்க. அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் சம்பாவில் நெல் விவசாயத்தில் வெற்றி அடையினா ஒரு சில கரைசல்களை வயற்கூடையில் வச்சுக்கிட்டு தூக்கிட்டு போய் அங்கே வச்சு கரைக்கிற மாதிரி ஒரு சில கரைசல்களை மனசில் ஏற்றுங்க. அதில் முதல் கரைசல் மீனமிலம். மீனமிலம் ஒரு லிட்டர் பாட்டில் கூடையில் வச்சு எடுத்து கொண்டு போய் மூடிய திறந்து வரப்பில் நின்று ஊற்றி விட்டுடலாம். ஒன்று. ரெண்டாவது பஞ்சகாவியா. மூன்றாவது உயிர் கரைசல். நாலாவது சாண பாசி கரைசல். இதையும் எடுத்துகிட்டு போய் ஊற்றி விட்டுடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதற்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஹியூமிக் பவுடர். இந்த ஹியூமிக் பவுடர் எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு ஏக்கருக்கு 5 டிராக்டர் லோடு சாணம் போட சொல்கிறோம். 5 டிராக்டர் லோடுனா ஒரு டிராக்டர் லோடு 2500 ரூபாய்னா 12500 ரூபாய் ஆகிடுதுங்க. அதே நேரத்தில் 50 கிலோ அளவுள்ள இந்த பவுடர் வெறும் 8500 ரூபாய், 9000 ரூபாய்க்கு கிடைக்குது. இதை நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிறோம், பாக்கெட்டை திறக்கிறோம், உள்ள கை வச்சு அள்ளி கீழே இறங்கி மண்ணில் அப்படியா கலக்கி விட்டுரும். இவ்வளோதான் வேலை. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கலந்து விட்டா போதுங்க, பரவிக்கும். ஆகக்கூடி இயற்கை விவசாயம் செய்கிறது கஷ்டம் இல்லை. ஒரு வயற்கூடையில் தூக்கிட்டு போயிடலாம், அங்கே இருக்கக்கூடிய தண்ணீரில் கலந்து விட்டுடலாம். அதை சொல்லும் போதே இன்னொரு முக்கியமான ஒரு நீர் மேலாண்மை முக்கியத்துவத்தை சொல்கிறேங்க. தண்ணி வைக்கிறதுங்கிற காரணம் வந்து எந்த காலத்தில் பண்ணணும்னு இருக்குங்க. காய்ச்சலும் பாய்ச்சலும் எந்த காலத்துலன்னு இருக்கு. தலையில் அடிக்கிற மாதிரி 36 டிகிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. புற ஊதா கதிர்களும் அகசிவப்பு கதிர்களும் அளவுக்கு அதிகமாக இருக்கு. ஒரு இடம் வெயிலில் போயிட்டு வந்தாலே நெத்தி ஃபுல்லாக கருப்பாயிடுது. இப்படி இருக்கக்கூடிய நிலமையில் ஒரு பாவம் பச்சை பிள்ளையாட்ட இருக்கக்கூடிய நெல்லுக்கு வந்து தண்ணி கொடுக்காம காய விடுறேங்கிற பேரில் வெடிப்பு. ஒரு விளக்கு மாத்து குச்சியை உள்ளே சொருகினோம்னா குறைஞ்சபட்சம் 4 இன்ச் உள்ளே போகிற அளவுக்கு வெடிக்க விட்டு அப்புறம் காயுதுன்னா என்ன ஆகும், இருக்கிற தண்ணீரை ஈரம் கொடுங்க, தண்ணி நிறுத்தணுங்கிற அவசியமில்ல, ஈரம் கொடுங்க. சுண்டு விரலில் முதல் கோடு உயர தண்ணி இருந்தால் போதும், எல்லா காலத்துலேயும் இருக்கணும், முக்கியமாக பூட்டு வாங்குகிற நேரத்தில் இருக்கணும், தண்ணி இருக்கணும், கதிர்கள் வந்துட்டு இருக்க நேரத்தில் தண்ணி இருக்கணும், அந்த நேரத்தில் தண்ணியை நிறுத்தாதீங்க தயவுசெய்து. நடவு நட்ட உடனே உயிர் பிடிச்சு வேர் பரவுகிற நேரத்தில் கிளைப்பு விளணும்னா இந்த உசரம்தான் தண்ணி இருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ உயர தண்ணி வச்சிங்கன்னா கிளைப்பு வராது, எவ்வளோ பொருள் போட்டாலும் கிளைப்பு வராது. இயற்கை விவசாயம் பொய்யின்னு சொல்லாதீங்க, நம்ம செய்கிற முறை தவறு. அதற்கு நீங்கள் இன்னும் கூட இன்னொரு காரியம் செய்யலாம். அடுத்த முறை சம்பாவுக்கு நீங்கள் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி விதைகள் வாங்கிட்டேன் நான் என்ன செய்யணும்னு என்னுடைய வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நான் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்கிறேன் கையில் வச்சுக்கோங்க. நான் சொன்னதை கடைபிடிக்கணுங்கிறது இல்லை, நான் சொல்கிறதில் பிடிச்சதை கடைபிடிங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கடைபிடிக்க வேண்டியது என்னென்னா, சுண்டு வரல் உயரம் தண்ணி கண்டிப்பாக நிலத்தில் இருக்கணும், நிலத்தில் காய விடக்கூடாது. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 15 வரலும் அகோர வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி ஜனவரி பிப்ரவரிலையும் அளவுக்கு அதிகமான வெயில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு பண்ணக்கூடாது சரிங்களா. ஒருவேளை மழை அதிகம் பெஞ்சு நம்மளுடைய ஆற்றுல தண்ணி விட்டாங்கன்னா, இந்த வாய்க்கால் தூர் எடுத்திருக்காங்க சிஎன்டி சேனல்லாம், அந்த சேனலில் எல்லாரும் தண்ணியை உங்கள் தோட்டத்து வழியாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துங்க. உங்கள் நிலத்துக்குள்ள எங்கெல்லாம் பண்டல் மண் இருக்கோ தண்ணியை நிற்க வைங்க. களை வரும்னு நினைக்காதீங்க, களையை சரி பண்ணிக்கலாம், தண்ணியை நிற்க வைங்க, தண்ணி உள்ளே இறங்கட்டும். மண் கண்டம் அப்படிங்கிறது உங்கள் மாவட்டங்களை பொறுத்தளவில் 4.5 கால்லேருந்து 5 அடி உயரம் மண். இந்த மண் வந்து ஈரமாகணும், ஈரமானாதான் நெல் விளைச்சல் சரியாக இருக்கும். காஞ்சி கிடைக்குப்ப, காஞ்சிருக்கிறதுக்கு தண்ணி ஊறணும், ஊறுறதுக்கு வரக்கூடிய ஆற்று தண்ணியை நிற்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு செய்தி. அடுத்து இரண்டாவது செய்தி, மாற்று பயிருக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாற்று பயிரில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆமணக்கு. டெல்டா மாவட்டங்களில் யாரெல்லாம் நிலத்தை சும்மா போட்டிருக்கீங்களோ ஆமணக்கு பயிர் நடவு செய்யுங்க. ஆமணக்கில் 5 மாத பயிர், 6 மாத பயிர், 7 மாத பயிர்

0: மாத பயிர் இருக்கு. மூன்றாவது மாசத்திலிருந்து, அதாவது 100வது நாள், 105வது நாள்லேருந்து காய் உடைக்கலாம். அந்த மாதிரி ரகங்கள் அசால்ட்டா 1200 கிலோ ஒரு ஏக்கருக்கு கிடைக்கக்கூடிய வகை இருக்குங்க. நிலத்தை சும்மா போடாதீங்க, அதுக்கு சொல்றேன். காயை எடுத்து உடைக்கிறோம், நம்ம சொன்னாதான் வெடிக்கும். அப்படிப்பட்ட ரகங்கள் இருக்குங்க. இப்ப வந்திருக்கு, குறைந்த விலையில தர்றாங்க. அதுவும் இப்ப சேலம் மாவட்டம் ஏட்டாப்பூர்ல இருக்கக்கூடிய ஆய்வு நிலையத்துல புதுசா 2 ரகங்களும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா 1500 கிலோ விளைச்சல் தரக்கூடிய ரகம். இதை ஏன் சொல்றேன்னா, வளர்க்கிறது ஈஸி, குறைந்த தண்ணீர், இலைய பிச்சு நிலத்துல போடலாம், மண்ணுல அங்கக்க கரிமம் கூடும். வளர்க்கறதுக்கு ஒரே ஒரு முறை என்னன்னா, மண்ணை அணைச்சு வைக்கணும். பாசனம் பண்ற தண்ணி இந்த செடியை தொடக்கூடாது. மண்ணை குமிச்சு வச்சுக்கிட்டீங்க, கிழக்கு மேற்கா அல்லது வடக்கு தெற்கா குமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நிலத்தை தொடாம இருந்தாலே ஆமணக்கு சிறப்பா இருக்கும். நம்ம கையில வச்சிருக்க பொருள்களை வச்சு வளர்த்து கொண்டு வந்தரலாம். எந்த பூச்சி வெட்டி பெரிய அளவுல நமக்கு தேவைப்படாது. இது ஒரு பக்கம் வைங்க. இது இல்லாம வாய்ப்பு கிடைக்கிறவங்க மேட்டுப்பதி நிலங்கள்ல சொல்றேங்க, சின்ன வெங்காயம், மஞ்சள், நிலக்கடலை தயவுசெய்து ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு பருத்தியை கொண்டு வாங்க. சிறுதானியம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு வாங்க. சோளம், கம்பு, தினை, சாமை, வரகு, குதிரைவாளி இதை கொண்டுட்டு வாங்க. நல்ல விலை இருக்குங்க, எதிர்காலத்துல நல்ல விலை இருக்கு. இதெல்லாம் ஒரு செய்தி. அடுத்து வாய்ப்பு கிடைக்கிறவங்க பெரிய முன்னோடி விவசாயிகள், உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள்ல எது முக்கியமான குளம், அதை இந்த 2 மாதங்கள்ல செப்டம்பர் 15 அக்டோபர் 15 மழை வர்றதுக்கு முன்னாடி இந்த குளத்தை தூர் வரணும், எங்க நிலம் எங்க ஊரே நல்லா இருக்கும் அப்படின்னு எது தோணுதோ அந்த குளத்தை தூர் வர்றதுக்கு உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க. ஒரு விண்ணப்பம் அனுப்புனர் உங்களுடைய ஊர் பேர், பெறுநர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட மாவட்டம், ஐயா எங்களுடைய ஊர் இந்த மாவட்டம் இந்த ஒன்றியம் இந்த கிராமத்துல இருக்கு, இந்த கிராமத்துல இருக்க இந்த குளம் பேரு அல்லது சர்வே நம்பர், இந்த குளத்தை தயவு செய்து தூர்வாரி தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவுதாங்க, இதை மட்டும் எழுதி கொடுத்துருங்க, கண்டிப்பா நடக்கும். அடுத்த வருடமும் தொடரும் சொல்லக்கூடிய இந்த எல்நினோ தாக்கத்துல இருந்து நம்ம டெல்டாவை காப்பாற்றணும், விவசாயம் செழிக்கணும், தொடர்ந்து நம்ம விவசாயத்துல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீர் மேலாண்மையை இந்த 2 மாதங்கள்ல தொடரணும். வரக்கூடிய தண்ணீரை எல்லா நிலங்கள்லையும் நிறுத்தி வைக்கணும். அரு நெல் விவசாயத்துக்கு முன்னாடி கிணறு போர் வச்சிருக்கிறவங்க மேட்டுப்பதி நிலத்துல இருக்கவங்க பண்ணைக்குட்டைகள் அமைச்சுக்கணும். பண்ணைக்குட்டை அமைக்கிறப்ப இந்த நான் மீன் வளர்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி களிமண்ல இருக்கவங்க மட்டும் வளர்க்கணும்னு இல்லைங்க, மணல் உள்ளவங்க தான் முக்கியமா வளர்க்கணும். இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கோங்க. இது என்னுடைய செய்தி. என்னுடைய போன் நம்பர் தரேன், 99 444 50 552, 99 444 50 552. வாட்ஸ்அப்பில் கேளுங்க, எந்த விதமான அடிப்படை செய்திகள் எது கேட்டால் நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா?
1: இதுவரை எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்ள விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார் சென்னை தலைமைச் செயலக சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகளில் கனிந்த வாழ்வு. நம்மள வளர்த்தவங்க, நமக்காக வழிகாட்டினவங்க, குடும்பத்துக்காக அவங்களோட வாழ்க்கையில பெரும் பகுதியை அர்ப்பணிச்சவங்க, அவங்கதான் மூத்தோர்.

0: மூத்த குடிமக்கள் யாருங்க? நமக்கு முந்தின காலத்துல இருந்த நம்மளுடைய தாத்தா பாட்டிகள், பூட்டன் பூட்டி, அதுக்கும் முன்னாடி தலைமுறைகள், இவங்கெல்லாம் தான் இல்லையா?
1: வயது முதிர்ந்த காலத்துல சில பேரு தனிமையில வாடுறாங்க.
0: நமக்காக பல

0: தியாகங்கள் செய்த நமது பெற்றோர்களாக இருக்கட்டும், நமது தாத்தா பாட்டிகளாக இருக்கட்டும், இவங்களுக்கு தேவையான ஒன்று அன்புதான். அந்த தனிமையை போக்குவதற்காக பல ஏக்கங்கள், பல சோகங்கள், இவற்றையெல்லாம் அவங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறதே இல்லை. சில நேரங்களில் இவங்க நமக்கு பாரமாக தான் தோன்றாங்க. அந்த பாரத்தை நாம் எங்கே கொண்டு இறக்கி வைக்கிறோம்? முதியோர் இல்லங்களில். அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இதை சிந்திச்சு பார்த்தா நமக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல.
1: இதெல்லாம் பத்தி சமூகத்துல விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், மூத்தோரோட உரிமைகளையும் கண்ணியத்தையும் பாதுகாக்கவும், அவங்கள குடும்பத்திலையும் சமூகத்திலையும் அன்போட அரவணைக்கவும் தான் ஆகஸ்ட் 21 இன்றைய நாளை நாம உலக மூத்த குடிமக்கள் நாளா கொண்டாடுறோம். அன்பு, அரவணைப்பு, மரியாதை, இவைகள் தான் அவர்களுக்கு நாம கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசு. மூத்தோரை மதிப்போம், அவர்களின் அனுபவத்தை பகிர்வோம், அவர்களின் வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவோம். இன்றைய நாளில் ஓய்வு பெற்ற மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவர்களை இந்த வாரமும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.
0: வணக்கம் ஐயா, உங்களுடைய இளமை காலங்கள் பற்றி நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: நான் வந்து NLC பள்ளியில் தான் படித்தேன். 8th வரைக்கும் ஸ்கூலில் யூனிஃபார்ம்லாம் தருவாங்க. அந்த யூனிஃபார்ம் வாங்கிறதுக்கு அப்பா கிட்ட இருந்து சம்பளம் இதெல்லாம் வந்து டீச்சர் எழுதி வாங்கிக்குவாங்க. அவங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுப்பாங்க. அது மினிமம் சார்ஜ், இந்த சம்பளத்துக்குள்ளார வந்தால் இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்வாங்க. சின்ன பசங்க தானே, ப்ளூ கலர் அவுட்ரு, மஞ்சள் ஷர்ட், அதெல்லாம் ஸ்கூல் யூனிஃபார்ம் வந்துடும், சைஸ் வரைய வந்துடும். ஸோ நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை முன்னாடியே எழுதி டீச்சர்கிட்ட கொடுத்துரும். அவங்க அதை வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. சின்ன வயசில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுவோம். 9:30 ஸ்கூலு, நான் வீட்டை விட்டு 8 கிளம்பி ஸ்கூலில் போய் உட்காந்துருப்பேன். அந்த பியூன் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூமாக அவர் பின்னாடியே போவேன். அப்புறம் வாட்டர் டேப்பில் தண்ணி குடிப்ப உட்காந்து ஸ்கூல் திறந்த உடனே ஃபஸ்ட்டாக போய் ஸ்லேட்டு புக்கை பைய வச்சுட்டு அவர் பின்னாடியே போவேன். அது ஒரு ஒரு 1/2 hour, 1 hour ஆகும். அப்புறம் ஸ்டூடெண்ட்லாம் வந்துடும், அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறது, அப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். மதியானமும் வீட்டுக்கு அங்கேருந்து ஒரு 4 தான் வீடு, 24 புல்டோசர் ஸ்ட்ரீட்னு. ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்து மதிய உணவுலாம் முடித்து விட்டு சென்று விடுவோம்.
0: இப்போ காட்டுமன்னார் கோயில் உங்கள் சொந்த ஊர்னு சொன்னீங்க. இப்போ காட்டுமன்னார் கோயில விவசாயங்கள் எதுவும் உண்டுங்களையா?
2: விவசாயம் எங்களுக்கு வந்து கம்மியா தான் இருந்தது, ஒரு 1/2 acre அந்த அளவு இருந்துச்சு. அதெல்லாம் எங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் நாங்களாம் விவசாயம் பண்ணல. எங்களுக்கு சரியான லீவுலாம் கிடைக்கிறது இல்லை. சொல்லுவோம், நம்ம போற நேரத்தில் வேலையாட்களும் சரியாக வருவதில்லை. ஸோ அதனால அப்பயே லேண்ட் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணியாச்சு.
0: குழந்தைங்க என்ன பண்றாங்க?
2: எனக்கு 2 ஒருவன் 94 பிறந்தான், இன்னொரு மகன் 98 பிறந்தான். பெரிய மகனுக்கு திருமணம் ஆகிவிட்டது. இப்பொழுது சென்னையில் IT கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு பேத்தி, 3 ஆகிறது. அடுத்த பையன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, FCI சொல்லுவோம், அரக்கோணம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் டெக்னிக்கல் பிரிவில் ஒர்க் பண்ணுறாங்க. 2 டிகிரி முடித்தவர். இவர் வந்து தெற்கு பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ்னுவாங்க, அதில் முடித்தவர்கள் பெரியவன். 2 நபர் வந்து காரைக்காலில் பண்டித ஜவஹர்லால் நேரு விவசாய கல்லூரி, ஸோ அதில் வந்து BSc அக்ரி முடிச்சுட்டு
0: சென்னையில. அதுக்கப்புறம் வந்து ஆவடி HFAT வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்தோட காரைக்கால் தான். காரைக்காலே பணிகள் வந்து
2: 3
0: அங்கேயே பணி புரிஞ்சிட்டீங்க.
2: 24 நான் பணி ஓய்வு போட்டேன். தீபாவளி அன்னைக்கு தான் எனது கடைசி டியூட்டி. பணியை முழுமையாக முடிவுன்றதுக்காக ஜெனரல் ஷிப்ட் முடித்து விட்டு வந்து தான் தீபாவளியை கொண்டாடினேன். தீபாவளி விட நமக்கு பணி தான் முக்கியம்ன்றதுக்காக பணியை முடித்து விட்டு தான் தீபாவளியை வீட்டில் வந்து கொண்டாடினேன்.
0: காரைக்கால்ல கிட்டத்தட்ட 23 வேலை பார்த்திருக்கீங்க. காரைக்கால் வந்து பாத்தீங்கன்னா கடல் வளம் சார்ந்த ஒரு ஊரு. அங்க வந்து மீன்கள் தான் அதிகமா கிடைக்கும் நமக்கு. 2004-05 பாத்தீங்கன்னா சுனாமி தாக்குதல் அதிகமா இருந்தது. அந்த நேரத்துல நீங்க அங்க இருந்தீங்களா? அந்த சுனாமி டைம்ல என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு முயற்சிகள், அதே நேரத்துல இந்த வானொலி அவங்களுக்கு எப்படி வந்து உறுதுணையா இருந்தது?
2: தமிழ்நாட்டிலேயே சுனாமி வர்றத லைவா ஏர்ல சொன்னது காரைக்கால் நிலையம், கடல் வந்து அலைகள்லாம் கரைக்கு வந்துருச்சு, ஊருக்குள்ளார தண்ணி வந்துருச்சுன்னா இம்மிடியேட்டாக அங்கே உள்ள ப்ரோக்ராம் ஆஃபீஸர்கள்லாம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு கலெக்டர் கூட இருந்து அறிவிப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க.

0: அதாவது லைவாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ கண்ட்ரோல் ரூமில் நீங்கள் வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் கொடுங்க, ஃபோன் இன் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், கனெக்ஷன் கொடுங்கன்னு அவங்க எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணாங்க. நாங்கள் இம்மிடியேட்டாக வந்து சேஞ்ச் ஓவர் சுவிட்செலாம் இருக்குது, 2-way சுவிட்ச், அதை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி சுனாமி ஸ்பாட்டுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அவங்க அங்கேருந்து லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி வந்தது என்ன ஆச்சுன்னா, அந்த ரோட்ல தான் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பிஎஸ்என்எல் ஆஃபீஸ், அதுக்குள்ளார பேட்டரி ரூம் எல்லாமே தண்ணி பூந்து லைவ் போடுற லைனே வந்து பிரேக் ஆயிடுச்சு. முதல் முதலில் சுனாமியை பத்தி லைவா பொதுமக்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தது வந்து காரைக்கால் வானொலி தான்.
1: அந்த நேரத்துல நானும் இருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். மக்கள் வந்து பாதுகாப்பு இடங்களுக்கு செல்லுங்க, யாரும் வந்து கடலுக்குள்ள போய் பார்க்க வேண்டாம், யாரும் வந்து இந்த கூட்ட நெரிசல்ல சிக்க வேண்டாம், இப்படி வந்து பலவிதமான எச்சரிக்கைகள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம். 2004 அப்புறம் டிஜிட்டலைசேஷனுக்கு வந்துட்டோம். அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது?
0: முன்னாடி டெலிபோன் வந்து ஒரு வீட்ல எவ்வளவு பெருசு இருக்கும், செல்போன் வந்து கையடக்க கறி வந்துச்சு, செல்போன் மாதிரி டிரான்ஸ்மிட்டருடைய ஏரியாவும் சுருங்கி போச்சு. முன்னாடி டிரான்ஸ்மிட்டர்ன்றது ஒரு 10 feet தூரமும் இருக்கும், அதெல்லாம் இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பீரோ வச்சிருக்கீங்களா அந்த அளவுக்கு சுருங்கிருச்சு. டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், முன்னாடியெல்லாம் அது வந்து மேனுவலாக மாற்றுறதுக்கு வந்து டிரான்சிஸ்டர்லாம் மாற்றுவோம், ஒரு பிஎன் சொல்லுவோம், பவர் ஆம்பிளிஃபையர், அதெல்லாம் டிரான்சிஸ்டர்லாம் வீக் ஆகிடும் சில டைம் சூடாகி, ஸோ அதை மாற்றுறதுக்கு டைம் எடுத்துக்குவோம். இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டரில் ஒன்ஸ் எரிஞ்சிச்சுன்னா அதை டிஸ்மெல் பண்ணிவிட்டு போர்டே மாற்றுற மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏதாவது டிரான்ஸ்மிட்டரில் சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னா டெம்பரவரியாக கனெக்ஷன் கொடுத்து அதை ஏரில் கொண்டு வந்துடுவோம். ஸோ அன்னைக்கு இரவு ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே 12 மணிலேருந்து காலையில் 5:30 உள்ளார அந்த ரிப்பேரை வந்து சரி பண்ணிடுவோம். ஸ்பேர்லாம் போட்டு 100% பக்காவாக 6 kW டிரான்ஸ்மிட்டரு தொலை தூரத்து கேட்குற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். இரவு பணி, அதுவும் 12 மணிலேருந்து காலையில் 5:30 வரைக்கும் எங்களுக்கு இரவு பண்ணி சொல்லுவாங்க, இன்றைக்கி நைட் ஒர்க் அப்படின்றவாங்க. எல்லோரும் நைட் தூங்க மாட்டோம், சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடும். ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், இத்துடன் முடிந்ததே வணக்கம்னு ஒன்று அறிவிப்பாளர்கள்லாம் எந்திரிச்சு போயிருவாங்க. நாங்கள் டெக்னிக்கல் ஸ்டாஃப்லாம் உட்காந்து அதை ரிப்பேர் பண்ணி ஏரில் கொண்டு வந்துடுவோம்.

0: ஓய்வு பெற்ற மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவங்களோட அனுபவங்களை தொடர்ந்து கேட்கலாம்.
1: திருமணம்னு ஒரு காலம் இருக்கும் இல்லையா?
2: எனக்கு வந்து திருமணம் 93 ஆச்சு. 90 எனக்கு வந்து அரசாங்க வேலை கிடைத்து விட்டதால என்னை வந்து திருமணம் செய்து கொள்ளவே வீட்டில் வற்புறுத்தினார்கள். இன்னும் சிறிது காலம் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போனேன். சென்னையில் போன உடனே எனக்கு திருமணம் நடந்தது. மனைவி வந்து ஜெயங்கொண்டம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ். என்னுடைய நேட்டிவ் வந்து காட்டுமன்னார் கோயில். ஜெயங்கொண்டத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டரில் காட்டுமன்னார் கோயில் இருக்குது. ஸோ அதுதான் எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்த ஊர். ஸோ எங்கள் அப்பாவும் எலக்ட்ரிக்கல் தான். அவர் மதுரையில் எல்இஇன் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நெய்வேலியில் 1957 முதல், அதாவது நம்ம ஜவஹர்லால் நேரு நெய்வேலியில் ஆரம்பித்த டைம்,
3: என்எல்சி
2: ஆரம்பித்த டைம், அந்த டைம்லேருந்து எங்கள் அப்பா 94 வரைக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபோர்மனாக வேலை செய்தார்.
3: இப்ப வந்து பேச்சுவாக்கில பேசிட்டு இருக்கப்ப சொன்னீங்க, எப்படியாவது ஒரு அரை மணி நேரம் நடங்க, எப்படியாவது வியர்வை வர அளவுக்கு நீங்க வந்து சைக்கிளாவது ஓட்டுங்க, இதெல்லாம் எதுக்காகங்க?
2: ஆக்சுவலா எனக்கு வந்து இந்த 2005 ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் மாதிரி காமிச்சு, நெஞ்சு வலி மாதிரி ஒரு மயக்க மாதிரி வந்து டிரான்ஸ்மிட்டர்ல கொஞ்சம் டியூட்டியில இருக்கக்குள்ளே மயக்கி விழுந்துட்டுறேன். அதுக்கப்புறம் அது உதவி இன்னொரு டெக்னீஷியன் இருப்பாரு, அவங்கெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 20 ஆண்டுகள் கழித்து 2021 கொரோனா பீரியட்ல மீண்டும் எனக்கு நெஞ்சு வலி வந்து ஹார்ட் ப்ராப்ளம். அதாவது 12 மணி நியூஸ் போயிட்டே இருக்கு, எனக்கு நெஞ்சு வலி கன்சோல்ல உட்காந்துருக்கேன், நெஞ்சு வலி ஹார்ட் பயங்கரமா வலிக்குது. யார் நியூஸ் மூடிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் தானே இருக்கு, 12 நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தாக்குப்பிடி பண்ணி அடிச்சுட்டு நியூஸ் முடிஞ்ச உடனே ஸ்டுடியோவுக்கு நாங்கள் மைக்கை கொடுத்துருவோம், கனெக்ஷன் கொடுத்துருவோம், சேஞ்ச் ஓவர் சொல்லுவோம். அது முடிஞ்ச உடனே அப்புறம் ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகிட்டேன். 3 நாள் எனக்கு ஐசியூவில் வைத்திருந்தார்கள். நாங்கள் பிறகு திருச்சி ஒரு ஹார்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரிக்வஸ்ட் வாங்கிட்டு ஜிஹெச்சிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி திருச்சியில் எனக்கு வந்து

0: மருத்துவத்தை பெற்று இப்பொழுது நலமாக இருக்கிறேன். 3 ஆண்டுகளாக செக்அப் செய்து கொள்கிறேன். அப்போ டாக்டர் அட்வைஸ், எல்லாரும் டெய்லி நடங்க, டெய்லி உடம்பு வேர்க்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு டாக்டர் அட்வைஸ், அதை வந்து ஃபாலோ பண்றோம்.
1: இப்பொழுது வந்து தமிழ் செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து ஒளிபரப்பாகும் மாநில செய்திகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் சில நொடிகளில் டெல்லி அஞ்சல் தொடரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த அஞ்சல்லாம் எப்படி நீங்க வந்து கனெக்ஷன் கொடுக்கறீங்க?
0: 7:05 to 7:15 வரைக்கும் தெலுங்கு நியூஸ் போயிட்டு இருக்கும். அவங்க சமாப்துதுன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவுடைய செய்திகள் போகும். செய்திகள் போன உடனே
1: நமக்கு கிடைக்காது இல்லையா?
0: இல்ல, நாங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். தெலுங்கு எங்களுக்கு தெரியாது. சமாப்துன்னா செய்திகள் முடிவடைந்தன்னு அர்த்தம். உடனே தமிழ் செய்தி ஆரம்பிப்போம். உடனே நாங்க சேஞ்ச் அவர் தமிழ்ல, இவங்க ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி மிட்டும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் ஆரம்பமாக அப்புறம் ஏர்ல போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சேஞ்ச் அவர் ஒர்க் நாங்க தான் பண்றோம். டெக்னிக்கல் ஸ்டாஃப் தான் பண்றோம். செய்திகள் முடிவடைந்தன உடனே சேஞ்ச் அவர் ஸ்டுடியோல இருந்து கட் பண்ணி செய்தி நியூஸ் முடிச்சுட்டு ஸ்டுடியோக்கு கொடுத்துருவோம்.
1: இது எல்லாமே வந்து நம்மளுடைய மென் பொறியாளர்களோட
0: வேலை வேலை. ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: ஒரு என்ஜினியர் ஹெல்பர் இருக்காங்க.
0: ஹெல்பர் டெக்னிக்கல்ல வந்து இப்போ ஒருத்தர் மெயின் ஸ்விட்ச் ஆன் பண்றாரு, சப்போஸ் ஷாக் அடிச்சு விழுந்துட்டாருனா, இல்ல ஆன் பண்ணக்குள்ளே இந்த சுவிட்ச் எல்லாம் வந்து ஹெவியா இருக்கும். ஆன் பண்றதே நம்ம ரொம்ப லோட் பண்ணி ஆன் பண்ணணும். அந்த டைம்ல ஏதாவது கையில கிழிச்சிருச்சு, அந்த சுவிட்சியோட நாபு கிழிச்சிருச்சு இல்ல உருவிட்டு வந்துருச்சுன்னா, ஸோ அதை நமக்கு உதவியா இன்னொரு எலக்ட்ரிக்கல் தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். அதனால ஒரு ஷிப்டுக்கு 2 டெக்னிக்கல் ஸ்டாஃப் வருவாங்க. அவங்க சுவிட்ச் எல்லாம் ஆன் பண்ணக்குள்ள பக்கத்துல இருப்பாங்க.
1: இப்போ ஓரளவுக்கு ஒரு டிரான்ஸ்மிட்டரோட மொத்தமான அந்த மின்சார அளவு என்னங்கயா இருக்கும்?
0: இப்பொழுது 10 kW டிரான்ஸ்மிட்டர் ஆயிடுச்சு நம்ம காரைக்கால் வானொலி டிஜிட்டல் டிரான்ஸ்மிட்டர். முன்னாடி 6 kW 60 km ரேஞ்சில கிடைக்கும். இப்போ வந்து 100 km ரேஞ்சுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. 2011 10 kW போயிட்டு இருக்கு இயர்ல. இப்போ நிறைய மக்களுக்கு அது ரீச் ஆகுது.
1: கிலோ வாட் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு ஒளிபரப்போட தன்மையும் நமக்கு வந்து ரீச் ஆகும். அந்த வகையில தான் வந்து கொடைக்கானல் வந்து ஓரளவுக்கு 100 kW எல்லாருக்கும் கிடைக்குது.
0: அது வந்து மலை உச்சியில இருக்கிறதால நிறைய டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும். காரைக்கால் வந்து கடல் ஓரம் இருக்குது. கடல்ல இருந்து ஒரு 1.5 km 2 km டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. இங்க இருந்து ஒரு 6 km இப்படி ஒரு ஆஃப் ரவுண்ட் இல்லாம மாதிரி அந்த 60 km ஏரியாவுக்கு நல்லா கிடைக்கும். அடுத்த ஏரியாவுக்கும் கிடைக்கும் 65 km. அவங்க எல்லாம் ஆண்டனா வச்சுக்கணும். வீட்டு மொட்டை மாடியில் டைபோல் ஆண்டனான்னு சொல்லுவோம். அந்த ஆண்டனா வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த 65 km உள்ள நேயர்களுக்கும் நன்றாக ஒளிபரப்பு கிடைக்கும்.
1: உங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க.
0: பசங்க நம்மளுடைய வாரிசுங்கள்லாம் நல்ல பேர் எடுக்கணும். அந்த பாடல்களும் எனக்கு மனதுக்கு பிடித்த பாடல்கள்.

0: மூத்த ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவர்களின் நினைவுகள் மலரும் கனிந்த வாழ்வு.
1: ஒரு சிறு தவறு எங்கனே கண்டுபிடிக்க முடியாம இருக்கும், அந்த மாதிரி நினைவுகள் ஏதாவது இருக்கா?
2: நைட்டு நாங்க டிரான்ஸ்மிட்டர் ஆஃப் பண்ணிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு சென்று விடுவோம். காலையில வரக்குள்ளே அந்த தவறுகள், ஒரு கேபிள்ல வந்து 12 கேபிள் இருக்கும், எல்லாம் வந்து ஒயிட் கலரா இருக்கும், எலி கடிச்சிரும், எந்த ஒயிட்டையும் ஜாயின் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியாது, கன்ஃபியூஸா இருக்கும். ஸோ அப்போ வந்து நாங்க ஒயரை வந்து ட்ரேஸ் பண்ணுவோம், மீட்டரை வச்சு செக் பண்ணிட்டு, மல்டி மீட்டர்னு சொல்லுவோம், ஸோ அதை வச்சு செக் பண்ணிட்டு, ஸோ இது இங்கே போகுது, இதை வந்து இந்த ஒயிட்டை இந்த ஒயிட்டில் கனெக்ட் பண்ணுவோம், எல்லாமே 10 ஒயரும் ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ எலி வந்து அதுக்கு பல்லு வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அதனால வந்து இந்த ஒயரை என்ன கடிச்சு விட்டு போயிடும். நைட்டில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்து அந்த துரிதமாக ஒளிபரப்புக்கு தடை இல்லாமல் நாங்கள் அதை சரி பண்ணி விடுவோம். அந்த மாதிரி நிறைய நடந்துருக்குது.
1: இப்போ நம்ம வந்து ஒளிபரப்பு கூடத்தில் அமைகிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்குரிய சாதனங்கள் அங்கே இருக்கும், அதே மாதிரி சாதனங்கள் தான் உங்களுக்கும் இருக்கும் அந்த இடத்துல. இதில் வந்து சில நேரங்களில் நாங்கள் வந்து இங்கேருந்து அறிவிப்பாளர்கள் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல், இன்னும் சில நொடிகள் தொடர்வது சென்னை அஞ்சல் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். உடனே வந்து நீங்கள் வந்து அங்கே என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது, அடுத்து வந்து எங்களுக்கு வந்து டெல்லியோ அல்லது சென்னையோ உங்களுக்கு வந்து கிடைச்சிருது. இது வந்து வெளியில இருக்க நேயர்களுக்கு இது எப்படி உடனே மாத்துறாங்க, என்ன பண்ணுவாங்க அவங்க, ஒருவேளை பக்கத்திலே ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்களா, எங்க போய் மாத்துவாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்விலாம் இருக்கும்ல?
2: அது நாங்க வந்து கன்சோல்ல மார்னிங் லேம்ப்னு சொல்லுவோம், எங்களுக்கும் மார்னிங் லேம்ப் இருக்கும், வராண்டாக்குள்ளார இருந்து ரூம்குள்ளார யாரும் என்ட்ரி ஆகுதுன்னு சொல்ல அவங்களுக்கும் வார்னிங் லேம்ப் தெரியும். கன்சோல் ஓப்பன் பண்ணோடனே அவங்களுக்கு வார்னிங் லேம்ப் போகும், உடனே அவங்க ஆன்டி ரேடியோ, அதே போல் அவங்க கிளாக்கை வந்து காலையில் அந்த டிஜிட்டல்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த செகண்டு டைம் செக், அதாவது கண்ட்ரோல் ரூமுக்கும் ஸ்டுடியோவுக்கும் டைம் கரெக்டாக இருக்கா, டெல்லி டைமும் வச்சு பார்ப்போம், பிபிசி லண்டன் சொல்லிட்டு, ஏன்னா இதுதான் லண்டனுடைய டைம் தான் நம்ம
1: ஃபாலோ பண்றது.
2: ஸோ அதனால எவ்ரி 1 ஹவர் அவன் வந்து இந்த பீப்ஸ் கொடுப்பான், 5 பீப்ஸ், 56, 57, 58, 59, 60 வந்து லாங் பீப்பாக இருக்கும். ஸோ அந்த பீப்ஸும் இந்த செகண்டும் கரெக்டாக இருக்கிறதா நாங்கள் செக் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி ஈக்குவலாக வச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி கிளாக் செக் பண்றதும் எங்களுடைய டெக்னிக்கல்.
1: அதனாலதான் இன்னைக்கு வந்து கிராமப்புறமா இருந்தாலும் சரி நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி டைம் செக் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய வானொலியத்தின் நேரத்தை தான் அவங்க வந்து இன்னமுமே நம்பிக்கிட்டு இருக்காங்க.
2: நிறைய பேர் ரேடியோ டைமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, ரேடியோ டைம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது.
1: கன்சோலுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீங்க சொல்ற மாதிரி 3-4 வழிகள் இருக்கு. அனௌன்சர் மைக் சொல்லுவோம், அடுத்து ஒவ்வொரு ஸ்டுடியோ மைக், அதே மாதிரி போன் இன் போன் அவுட் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கன்சோல்ல உள்ள அந்த இயந்திர பயன்பாடுகள் தான் அங்க அதிகமாக இருக்கு. சில நேரங்கள்ல நாங்க பேசுவோம், கிடைக்கல ஆடியோ கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெளியில இருந்து நேயர்கள் வந்து கேட்பாங்க, நீங்க பேசுறது கேக்குது மேடம், எங்களுக்கு கேட்கல அப்படின்னு. இதெல்லாம் வந்து எப்படி நீங்க வந்து அனலைஸ் பண்ணுவீங்க?

0: இப்போ குயிக்காக நாங்கள் ட்ரேஸ் பண்ணி நம்ம சரி பண்ணி விடுவோம். அது எங்கக்கிட்ட மல்டிமீட்டர் இருக்குது, ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் இருக்குது, ஃபிசிக்கலாகவும் பார்த்து செக் பண்ணிடுவோம். சில எக்யூப்மெண்ட்லாம் வந்து எரிஞ்சு போயிடும், டெல்லியிலேருந்து வர்றது பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ராவலில் வரக்குள்ளே டேமேஜ் ஆகிருக்கும், சில இது போட்டு கொஞ்ச நேரத்துலேயே புகஞ்சு போயிடும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் ஃபிசிக்கலாக மீட்டர் வச்சு செக் பண்ணி த்ரூ பண்ணிடுவோம். கேரண்டி போய்டு இருக்குன்னா அது கேரண்டி போய்டு போயிட்டு வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆயிரும். இங்கேருந்து டெல்லி அனுப்பணும், டெல்லியிலேருந்து அவங்க கம்பெனிக்கு அனுப்புவாங்க, கம்பெனியிலேருந்து ரிப்பேர் ஆகி வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும், நாட்கள் அதிகம் எடுக்கும். ஸோ அதாவது நாங்கள் எங்கேயே நம்ம நிலையத்திலே டெக்னீஷியனும் உதவியாளரும் சேர்ந்து சரி பண்ணி விடுவோம்.
1: இப்போ ஒவ்வொரு ஸ்டுடியோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வரைபடம் நீங்கள் வச்சுருப்பீங்க, எந்தெந்த ஒயர் வந்து எங்கெங்கே போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சில தவறுகள் நடக்குது அப்படின்றப்ப நீங்கள் வந்து கரெக்டாக டக்குன்னு இதுதான் போயிருக்கோம், உடனே இதை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களை மாதிரி வந்து உதவியாளர்கள் தான் டக்குன்னு பண்ணுவாங்க, டெக்னீஷியன்ஸ் கூப்பிடுங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்க, சகப்பை வந்து எடுத்து பச்சையை போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எப்படி வந்து உடனே இங்கே தான் தவறு அப்படின்றத நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் படிச்சுக்கிட்டே இருப்பீங்களா?
0: நாங்கள் ஒளிபரப்பு நேரம் போக மீதி நேரம் இந்த டிராயிங்கை வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ப்ராப்ளம் எதனால வந்தது, பொறியாளர் டெக்னீஷியன் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் எல்லாரும் சேர்ந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படி சால்வ் பண்ணலாம், நைட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான், எப்படி டாக்டர் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி எப்படி ரெடி ஆகிறாங்க, நர்ஸு அனஸ்தியா டாக்டர் இவங்கெல்லாம் ரெடி ஆகிறாங்களா, அந்த மாதிரி நாங்களும் ரெடி ஆகிட்டு அந்த ப்ராப்ளத்தை இம்மிடியேட்டாக சால்வ் பண்ணிடுவோம்.

0: தன்னுடைய அனுபவங்களை மிக அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. செந்தில்நாதன் ஐயா அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
1: நன்றிகள், வணக்கம் மேடம்.
2: ஒரு கருவி பழுதாகும் போது அதை சரி செய்யறது மட்டும் தொழில்நுட்பம் இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை புரிஞ்சு தீர்வை உருவாக்குறதும் உண்மையான திறமை. காலங்கள் மாறி இருக்கலாம், தொழில்நுட்பங்கள் மாறி இருக்கலாம், கருவிகள் நவீனமயமாகி இருக்கலாம், ஆனா இந்த தொழில்நுட்ப வல்லுநர்களோட அறிவும் அனுபவமும் அர்ப்பணிப்பும் என்னைக்குமே மாறாது. மூத்த தொழில்நுட்ப வல்லுநர் டி செந்தில்நாதன் அவர்களின் அனுபவங்கள், நினைவுகள், அவருடைய வாழ்க்கை பயணம் நம் காதுகளில் என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோ ஹெர்ட்ஸிலும் இன்றைய இந்த ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒலிபரப்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயஸ்ரீ துரைசாமி. உலக நாடுகள் விண்வெளியை பற்றி சிந்திக்கும்போது இந்தியாவை உற்றுநோக்கும் வகையிலான சூழலையும் கட்டமைப்பையும் உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று விண்வெளித்துறை சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் நிறுவனர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த விண்வெளித்துறை தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்றார். தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையில் தற்போதுள்ள காலிப்பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், பணியிட மாறுதல், பதவி உயர்வில் பணி நியமனங்களுக்கு கலந்தாய்வு நடைமுறை செயல்படுத்தப்படும் என்றார். 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் நடப்பு நிதியாண்டில் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பழம் பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அன்னாருக்கு வயது 94. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என 400+ மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள அவர் 2022 பத்மஸ்ரீ விருது பெற்றவர். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற அவர் வலையாபதி திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானவர். பாக்யலட்சுமி, புதிய பறவை, பாமா விஜயம், இரு கோடுகள், தில்லுமுல்லு உள்ளிட்ட திரைப்படங்களில் அவரது கதாபாத்திரங்களும் பாடல்களும் ரசிகர்களை பெரிதும் ஈர்த்தது.

அன்னாரது மறைவிற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. எரிவாயு நுகர்வோர் தங்களது குறைகளை இதில் பதிவு செய்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டத்தில் துறை சார்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்பட்டது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர் மாவட்டங்களில் அடுத்த சில மணி நேரங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி சிராக் ஷெட்டி இணை சீன இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இறை தேடிய பறவைகள் கூடு திரும்பும் நேரம், வேலை முடிந்து சிலரும் வீடு திரும்பும் நேரம், வெண்ணிலா பணிக்கு வரும் இந்த அழகிய நேரத்தில் பாடல்களும் பயனுள்ள தகவல்களும் வழக்கம் போல நமக்காக காத்திருக்கு. கேட்க இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இது ஆரவாரம்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு இணைந்திருக்கிறோம். அறவாரம் கலம் இலக்கிய அமைப்பு சார்பில் கவிஞர் நந்தலாலா பிறந்த நாள் விழா நாளை மாலை 5:30 திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய ஹோட்டல் பிளாசமில் நடைபெறுகிறது. இதில் எழுத்தாளர் கார்த்திக் புகழேந்தி அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கிறார். திருச்சி நகைச்சுவை மன்றம் சார்பில் கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழாவினுடைய தொடர்ச்சியாக கவியரங்கம் நாளை மறுநாள் மாலை 6:30 திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறவிருக்கிறது. இதில் திரைப்பட பாடலாசிரியர் கலைமாமணி கவிஞர் நெல்ல ஜெயந்தா அவர்கள் பங்கேற்கிறார். மலைக்கோட்டை நண்பர்கள் நற்பணி இயக்கம், உலக நண்பர்கள் தின விழா மற்றும் கல்வி உதவித்தொகை வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல், கவியரசு கண்ணதாசன் நூற்றாண்டு விழா சிறப்பு இன்னிசை பட்டமன்றம் நாளை மாலை 5:30 திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெறுகிறது. இணைந்திருங்கள் ஆரவாரம் நிகழ்ச்சியோடு.

0: நம்ம சாப்பிடும் போது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னு சிலது இருக்குங்க. அதுல முக்கியமானது செல்போன் பாத்துக்கிட்டே சாப்பிடுறது, டிவி பாத்துக்கிட்டே சாப்பிடுறது, பேசிக்கிட்டே சாப்பிடுறது. சாப்பிடும் போது மனம் அமைதியா இருக்கணும். நம்ம கண்கள் உணவை பார்க்கணும், வாசனைய நுகரணும், கைகள் உணவை தொட்டு உணரணும். இப்படி நம்ம உடல்ல இருக்க புலன்கள் எல்லாமே உணவோட தொடர்பு கொண்டு இருக்கணுங்க. அப்பதான் உணவுல இருக்க சத்த நம்ம உடல் உறிஞ்சும். முக்கியமா குழந்தைங்களுக்கு ஊட்டும் போது செல்போனை காட்டிக்கிட்டோ டிவியை காட்டிக்கிட்டோ சாப்பிட வைக்க கூடாதுங்க. பெரியவங்க நம்ம என்ன செய்யறோமோ அதை பார்த்துதாங்க குழந்தைங்களாம் வளரும். நம்ம சாப்பிடும் போது இதெல்லாம் பின்பற்றினோம்னா குழந்தைங்களும் நம்மள பார்த்து வளருவாங்க. இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில நல ஆலோசனைகளோட இணைய இருக்கிறாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் பா ராஜலட்சுமி அவர்கள்.
1: நமது உடலின் ஆக்சிஜனை அனைத்து உறுப்புகளுக்கும் எடுத்து செல்லும் இரத்த சிவப்பு அணுக்கள் ஆரோக்கியமாக உருவாக வைட்டமின் B12 மிக மிக அவசியம். B12 குறைபாடு ஏற்பட்டால் சிவப்பு அணுக்கள் சரியாக உருவாகாமல் மெகலோபிளாஸ்டிக் அனீமியா என்னும் கடுமையான இரத்த சோகை ஏற்பட்டு உடல் அதிக சோர்வடையும். நமது உடலில் மின்சார கம்பிகளை போல செயல்படுவதுதான் நரம்புகள். இந்த நரம்புகளை சுற்றி மயிலின் உறை என்னும் பாதுகாப்பு கவசம் இருக்கும். இந்த கவசத்தை உருவாக்கி நரம்புகள் சேதமடையாமல் பாதுகாப்பதே வைட்டமின் B12 தான். கை கால்களில் மருத்து போதல் மற்றும் எரிச்சல் உணர்வை தடுப்பது இந்த வைட்டமின் தான். நமது செல்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள மரபணு பொருளான DNAவை உருவாக்குவதற்கும் சேதமடைந்த DNAவை பழுதுபார்ப்பதற்கும் B12 அத்தியாவசியமாகிறது. இது செல்களை பிறழ்வடையாமல் புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்க உதவுகிறது. நாம சாப்பிடுற உணவுல உள்ள கார்போஹைட்ரேட் மட்டும் கொழுப்புகளை உடைத்து அதை உடலுக்கு தேவையான உடனடி ஆற்றலாக மாற்றுவதில் வைட்டமின் B12 முக்கிய பங்கு வகிக்கிறது. இது ஆற்றல் வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. நினைவாற்றலை அதிகரிக்கவும் கவனச்சிதறலை தடுக்கவும் B12 தேவை. மேலும் மனநிலையை சீராக வைக்கும் செரிட்டோனின் என்ற வேதிப்பொருள் உற்பத்திக்கு இது உதவுவதால் மன அழுத்தம் மற்றும் கவலையை குறைக்க துணை புரிகிறது. வைட்டமின் B12 முக்கியமாக பால், தயிர், பன்னீர், முட்டை, மீன், கோழி, ஆட்டின் கல்லீரல் போன்ற உணவுகளில்தான் அதிகமாக கிடைக்கிறது. முற்றிலும் சைவ உணவை மட்டுமே பின்பற்றுபவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் B12 மாத்திரைகள் அல்லது செறிவூட்டப்பட்ட உணவு வகைகளை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. தலைமுதல் கால் வரை நமது உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துயிரூட்டும் ஒரு மிகப்பெரிய ஊட்டச்சத்து தான் வைட்டமின் B12. சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கும் கூர்மையான நினைவாற்றலுக்கும் B12 நிறைந்த உணவுகளை அன்றாடம் உட்கொள்வோம். நோயற்ற வாழ்வு

0: அறிவை பெறுவோம்.
1: வைட்டமின் பி 12 உடைய முக்கியமான பணிகள் என்னென்னு இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில எடுத்துரைச்சாங்க. திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவு முறைத்துறை உதவி பேராசிரியர் ப. ராஜலட்சுமி அவர்கள்.

சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வீட்டு காய்கறி தோட்டம் அமைக்க ஏதுவாக முளைக்கீரை, கத்தரி, சுரக்காய் மற்றும் பீர்கான் என நான்கு விதைகள் அடங்கிய வீட்டு தோட்ட காய்கறி விதை பாக்கெட் 30 ரூபாய் மதிப்புள்ள பாக்கெட் விற்பனைக்கு தயாராக உள்ளது. தேவைப்படக்கூடியவர்கள் அலுவலக வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலையத்தை நேரில் அணுகி பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்கள் அறிகிறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 4312962854. மீண்டும் ஒருமுறை தொலைபேசி எண் 04312962854. இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளில், இது ஆரவாரம்.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒளிபரப்பாக கேட்கலாம். மாநில செய்திகளை தொடர்ந்து திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஆரவாரம் தொடரும். அதிகாலை 936 கிலோஹெர்ட்ஸில் திரைசி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர்கள் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: சென்னை கொளத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில், நுங்கம்பாக்கம் அருள்மிகு பிரசன்னவெங்கடேஸ்வரம்மாள் திருக்கோயில் உட்பட சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் 3 புதிய மரத்தேர் இந்த ஆண்டு செய்து தருவதற்காக அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவெற்றூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 105 திருக்கோயில்களில் திருக்குல பணிக்காக இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 3 திருக்கோயில்களில் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இந்த ஆண்டு கட்டப்படும். திருவண்ணாமலை, பழனி, சிறுவாபுரி, இருக்கன்குடி உள்ளிட்ட 22 திருக்கோயில்களில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 20 திருக்கோயில்களில் பக்தர்கள் நலன் கருதி சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அவசர கால ஊர்திகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும்.
0: சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என்றும் யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானது அல்ல என்று திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்

0: கோரியுள்ளார். அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதில் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அனைத்துக் கட்சித் தலைவர்கள் அடங்கிய குழுவுடன் தில்லி சென்று பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கையை நேரில் வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் கூறினார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் தாவேக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌஹார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். கதாபாத்திரங்களுக்கு தமது வசனத்தின் மூலம் மெருகேற்றியதற்கு சான்றாக அவர் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சி விளங்குகிறது. சௌஹார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் களியம்பூண்டி அரசு சுகாதார மைய வளாகத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான நிறைவடைந்த கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டு மற்றும் நேரடி சேர்க்கை முகாமை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று தொடங்கி வைத்தார். வடகோவை ரயில் நிலையத்தில் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலைத்திருவிழாவை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி சிறப்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்வாய்களில் வண்டல்கள், குப்பை கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளுக்கு ஏதுவாக ட்ரோன் மூலம் அவற்றை கணக்கெடுக்கும் பணிகளை ஆணையாளர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன்

போட்டியில் இந்தியாவின் தான்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா டகாஹாஷியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த பொத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றி காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாவது ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: எல்லா காலங்களிலும் உறுதுணையாயிருப்பது எல்லோருக்கும் இதமளிப்பதை கடமையாய் கொண்டது. இது திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: மாறி போனாதான் சொல்றதுனால ஏதோ அறிண்டா.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

0: நேரம் 7 மணி. ஆகாஷவாணி. இனி சட்டப்பேரவையில் இன்று எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் சுதா குமரன்.
1: சட்டப்பேரவையில் எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடந்த விவகாரம், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சிலை பராமரிப்பு, பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வது, திமுக எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் வாங்கப்படும் கார் வேண்டாம் என கடிதம் அளிக்கப்பட்ட விவகாரம், தொகுதி வரையறை சட்டம் தொடர்பாக நடைபெற்ற காரசார விவாதம் ஆகியவை இன்றைய நிகழ்வுகளில் முக்கியமாக இடம்பெற்றுள்ளன. சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடந்ததால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது, ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலப்பதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள், எனவே அரசு உடனடியாக தலையிட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதே கருத்தை வலியுறுத்தி பாமக சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு ஆகியோர் பேசினர். இதற்கு பதிலளித்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜு, கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து கிடப்பது தொடர்பாக தகவல் கிடைத்தவுடன் அதிகாரிகளை அறிவுறுத்தி உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டதாக கூறினார். மீன்கள் இறந்து கிடந்த இடத்தில் ஆக்ஸிஜன் குறைவாக இருந்தது, மனித கழிவுகள் கலப்பதுமே காரணம் என தெரியவந்தது. 2150 கிலோ மீன்கள் இறந்துள்ளன. இந்த மீன்களை ஆய்வுக்கு அனுப்பியுள்ளோம். இது தொடர்பாக 4 பேர் கொண்ட குழுவும் அமைக்கப்பட்டுள்ளது. குழுவின் அறிக்கை கிடைத்த பின் இது தொடர்பான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இதையடுத்து அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் பேசுகையில், சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் முழு உருவச்சிலை சரிவர பராமரிக்கப்படாமல் உள்ளது என்றும், அரசு அனுமதி கிடைத்தால் அதிமுக சார்பில் நாங்களே அந்த சிலையை பராமரிக்க தயாராக உள்ளோம் என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் மற்றும் நினைவு நாட்களில் அரசு சார்பில் உரிய மரியாதை செலுத்தப்படுகிறது, தொடர்ந்து சிலையை முறையாக பராமரித்தும் வருகிறோம் என்றார். இதையடுத்து சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் பேசுகையில், துறையூர் தொகுதியில் ஏற்கனவே சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்ட புளியஞ்சோலை சுற்றுலா தலமானது எந்தவொரு அடிப்படை வசதிகளும் கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அங்கு காவல் நிலையம், மருத்துவமனைகள், பெண்கள் உடைமாற்றும் இடம் ஆகியவற்றை